0: இது தரவுகள் ஆய்வுகளில் இருந்து கொடுக்கப்படுகின்ற கேள்வியாக இருக்கும். சில வழிகளில் சொல்லுவாங்க, இந்த வேர்னஸ் அப்படின்ற விழிப்புணர்வை தருகின்ற கேள்விகளை தான் நாங்கள் திங்கத்தோறும் உங்களோட தந்து கொண்டிருக்கின்றோம். இன்று தந்திருக்கின்ற கேள்வி கொஞ்சம் ஆச்சரியமூட்டுகின்ற விடயமாக இருக்கும். இந்த கேள்வியின் முடிவில் வந்து நீங்க இனிமேல் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பழக்க விளக்கங்களில் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள போகின்ற ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு பிட் ஒன்று போறோம்.
1: அதேதான், ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களோடு நாங்கள் வருவோம்.
0: சரி,
1: அந்த வகையில் தான் இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற கேள்வி, நாங்கள் சாப்பிடும் உணவோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு கிரெடிட் கார்டு, அதுக்குள்ள அந்த கிரெடிட் கார்டுக்குள்ள இருக்கிற தொகை இல்ல சஞ்சீவன், ஒரு கிரெடிட் கார்டு, அந்த அளவிலான இந்த பொருளையும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உண்ணுவதாக விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். அது என்ன?
0: நாங்கள்
1: சாப்பிடும் உணவோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு கிரெடிட் கார்டு அளவிலான இந்த பொருளையும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உண்ணுவதாக விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். அது என்ன? பதில் தெரிந்தால் நீங்களும் அழைத்து சொல்லலாம். 416-554-4000.

0: நேரம் இரவு 8:07 கேட்டுக்கொண்டிருப்பதே முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். நாங்கள் சாப்பிடுகின்ற உணவோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு கிரெடிட் கார்டு அளவிலான இந்த பொருளையும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உண்ணுவதாக விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். அது என்ன அப்படின்றதான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம்.
1: அந்த விஞ்ஞானிகளுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்கன்றது நீங்க தான் சொல்ல போறீங்க. எனவே 4165444 பூஜ்ஜியம் பாயிலாக நினைந்திருக்கிற முதல் நேர சந்திக்க போன்ற உங்களோடு வணக்கம்.
2: வணக்கம்
0: சஞ்சீபன்,
1: நான்
2: ரோஹிணி.
1: நன்றி. பார்க்கலாம். நன்றி.
0: அடுத்த நேரிடம் செல்ல போகின்றோம். யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
3: என்ன
1: பதில்?
3: உப்பு
1: அப்படின்னு சொல்றீங்க. என்ன சொல்லீங்க?
3: ஒரு
1: கிலோமீக்குதான் முடிஞ்சா துடுங்கோவில் அடுத்த நேர் யாரும் பேசலாம்.
0: வணக்கம். நல்ல சோமா இருக்கிற டான்மஸ் சந்திரன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அதனால
3: கொதிக்க வச்சு ஆற வச்சு கொண்டு போய்
1: திரிகிறேன்.
3: அந்த இது நானும் சொல்லுறேன்.
1: இதுவரைக்கும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அண்ட் நுண்ணிய நெகிழி என்று சொல்லி சொல்லலாம். அழகாக தமிழ்ல அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்திருக்கு. இந்த மூன்று வந்து உப்பு வந்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் நீங்க சாப்பிடுறீங்க, என்னெல்லாம் சாப்பிடுறீங்க, என்னென்னலாம் உங்களுடைய உடலுக்குள் செல்லுகின்றது என்பதை நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக பதிலும் உங்களுக்கு வரக்கூடியதாக.
0: யார் யாரெல்லாம் பிளேட்டை பார்த்து சாப்பிடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன சாப்பிடுறீங்க அப்படின்றது தெரிய வரும்.
1: மிச்சாகல பிங்கத பார்த்து சாப்பிடுறாங்க,
0: போனை பார்த்து கொண்டு சாப்பிடுறாங்களுக்கு அதெல்லாம் தெரியாது.
1: சரி, செய்யறவங்க அதை பேர் கதைப்பாங்க போல இருக்கு.
0: நாங்கள் சாப்பிடும் உணவோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு கிரெடிட் கார்டு அளவிலான இந்த பொருளையும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உண்ணுவதாக விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். அது என்ன அப்படி என்று நாங்கள் உங்களிடம் கேட்டிருக்கின்றோம். நீங்களும் உங்களுடைய ஊகங்களோடு எங்களோடு இணைந்து சொல்லலாம் உங்களுடைய ஊகங்களை, அல்லது பதிலையும் அதுதான் பதில் அப்படின்னு தெரிஞ்சா கூட நீங்க சொல்லலாம். 4165444 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சக் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
2: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷர் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477 6868 6 8 6 8 6 7 7 0 6 8 6 8.
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 6475221775 6 4 7 5 2 2 1 7 5. KM Business .ca.
3: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
4: Get ready, folks.
5: இது கலகலப்பான நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: 8 மணி 20 நிமிடம் 26 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸாக நிலவில் பெல்ஜியம் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல்கள் அடிப்படையில் முன்னிலையில் காணப்படுகிறது. போட்டியினுடைய 20வது நிமிடத்தின் போது அமெரிக்க மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: நாங்கள் சாப்பிடும் உணவோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு கிரெடிட் கார்டு அளவிலான இந்த பொருளையும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உண்ணுவதாக விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். அது என்ன பதில் தெரிந்தால் நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040. வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார்.
0: எப்படி இருக்கீங்க தேவகுமார்?
2: நலமா இருக்கிறோம். நீங்க நான் யோசிச்சேன் நம்ம ஆக்களை காட்டு ரெண்டு பேரும் காணும் இல்லாண்டா ஒரு கோலண்டானம் அடிச்சு போட்டுதான் ரெண்டு பேரும்
0: அமெரிக்கா போட போனாங்க போடலாம் போயிருந்துச்சு அவுட்சைட்ல. சொல்லுங்க என்ன பதில்?
2: நான் நுண் நெகிழியான்னு தான் நான் நினைக்கிறேன். மைக்ரோ பிளாஸ்டிக்.
0: சரி, நுண் நெகிழியன்னு தான் நீங்களும் சொல்றீங்க.
2: ஆமா.
0: சரி, நீங்க அப்படி சாப்பிட்டு இருக்கீங்களா?
2: இல்ல, அது எப்படியும் அந்த எல்லா பிளாஸ்டிக்களும் நாங்கள் இப்ப அந்த அதுக்கு சூடுபடுத்தின என்ன அது எல்லாம் பிளாஸ்டிக்ல தானே
0: இருக்குது.
2: அநேகமான எல்லாம் சுத்தி வருதோ இல்லாட்டா பேக்கெட் பண்ணதோ இருக்காது. உங்களுக்கு அறியாமலே அது போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு.
0: சரி சரி, பாக்கலாம் அந்த பதிலான. நன்றி, நிகழ்ச்சி ஒண்ணுமைக்கு
2: நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: இப்போ நாங்கள் இனி அடுத்த கோலோட சந்திப்போம். என்ன சஞ்சீவ்?
0: இல்லை, இப்போ பதிலை சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு விழிப்புணர்வு அப்படி என்று சொல்லி சொல்லியிருந்தோம். ஏனென்றால் எப்போவுமே நாங்கள் சில வேலைகளில் வந்து தெரிந்தோ தெரியாமலோ நிறைய விடயங்களை வந்து நாங்கள் நுகர ஆரம்பித்துக் கொள்ளுகின்றோம். ஒன்று சாப்பிடுகின்ற உணவுகளில் பழக்க வழக்கங்கள் அப்படினு சொல்லி பார்க்கின்ற பொழுது இது யாவருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயமாக இருக்கும். இந்த ஆர்கானிக் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையில் ஆர்கானிக்கா என்கின்ற ஒரு கேள்விகள். அதே நேரம் சில வேலைகளில் வந்து இந்த செய்முறைகள் அல்லது செறிவூட்டப்பட்ட அதிகமான கெமிக்கல்ஸ் அல்லது ரசாயனங்கள் வந்து உணவுகளில் வந்து சேர்க்கப்படுகின்ற மாதிரி ஒரு விடயமாக இருக்கும். இன்னொன்று வளமையாக இருக்கின்ற சீனியை விட அதிகமான சீனி வந்து சொல்வார்கள், இந்த சுகர் ஆடட் அப்படி என்று சொல்வார்கள். அதை தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் அதை உட்கொள்ள ஆரம்பித்துள்ளோம். அப்படி இந்த எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்பது உடம்பு வந்து ஒரு கோயில் அப்படி என்று சொல்வாங்க. நீங்கள் இதை சாப்பிடுகிறீர்கள் என்பதை தெரிந்து உங்களுடைய உடலை நீங்கள் அதை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த கேள்விகள் ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களுக்கு சரியான உணவா என்பதை நீங்கள் எப்பொழுதுமே கேள்விகளுக்கு உட்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் தெளிவான தெளிவான தெரிவுகளை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இன்று நாங்கள் கொண்டு வந்த விஷயமும் அப்படியான ஒரு அழகான ஒரு விடயம் தான் பேசியிருந்தோம். ஆனால் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தாங்களா? அவர்னா
1: அதே தான், அவங்க சரியான பதில் தான் சொல்லியிருந்தாங்க. வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் பேஸ்ட் ஆன் ரிசர்ச் பை த யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ காசல், இவர்களின் ஆய்வுகளின் அடிப்படையில் சரியான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்.
0: மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் தான் நீங்கள் உட்கொள்ளுகின்ற ஒரு விடயம் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற. இதிலும் இந்த ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு கிரெடிட் கார்டுடைய அளவு உங்களுடைய வயிற்றுக்குள் செல்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் சில வழிகளில் தீங்கும் இருக்கின்றது, நன்மையும் இருந்தாலும் கூட. ஆனால் அந்த உணவுகளின் மேல் இருக்கின்ற சில கவர்களாக இருக்கலாம், அல்லது வெப்பமாக்குவதாக இருக்கலாம், நீங்கள் பாவிக்கின்ற பாத்திரங்களாக இருக்கலாம், அல்லது பிளேட்டாக இருக்கலாம், பொதி செய்யப்படுகின்ற முறையாக இருக்கலாம், அல்லது அதில் சேர்க்கப்படுகின்ற கிருமி நாசினிகளாக இருக்கலாம், இவற்றில் இருந்து தான் இந்த துகள்கள் வந்து உள்ளுக்கு செல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எதை சாப்பிடுகின்றோம், என்ன விடயம் என்பதை பார்த்து பக்குவமாக செய்து கொள்ளுங்கள் என்பது இன்றைய நாளில் நாங்கள் முடிஞ்சா தொடங்குவதாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்.
1: இணைந்து பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: துருக்கியில் நாளை ஆரம்பிக்கவுள்ள நேட்டோ நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கனேடிய பிரதமர் மார்க் கானி இன்று புறப்பட்டுள்ளார். நேட்டோ அங்கத்துவ நாடுகள் தமது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானத்தில் 2% பாதுகாப்புக்காக செலவிட வேண்டும் எனும் நீண்டகால இலக்கினை பிரதமர் மார்க் கானி தலைமையிலான கனேடிய அரசு எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறு நாடுகளுடன் அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் கொண்டுள்ள ராஜதந்திர முரண்பாடுகளின் மத்தியிலும் நேட்டோ மாநாடு இடம்பெறவுள்ளது.
3: இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தில் குறைந்தது 25 பேர் பலியாகியதுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் 5 பேர் சிறைச்சாலை காவலர்கள் என அறிய முடிகிறது. பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதலால் இந்த கலவரம் நிகழ்ந்ததாக அரசு தரப்புகள் கூறுகின்றன. இக்கலவரம் தொடர்பில் விசாரணைகளை நடத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசேட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்துக்கு

0: மோசமான மன அழுத்தத்தின் வெளிப்பாடே இதுவென அது தெரிவித்துள்ளது.
1: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்களை நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு விலை பேசும் சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் போலீசார் அழைப்பானை விடுத்தும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராகவில்லை. தலைமறைவாகியுள்ள செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரை போலீசார் தேடி வருவதுடன் அவர்கள் வெளிநாடு தப்பிச் செல்லாத வகையில் விமான நிலையத்திற்கும் அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
4: கெட் ரெடி ஃபோக்ஸ்,
5: இது கலிகல பாண்ட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. IP Gold House, திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: Your favorite music on your favorite station, 102.7 East FM.
6: நேரமெட்டு மணி 40 நிமிடம், 24 டிகிரி செல்சியஸ், 31 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் திங்கக்கிழமையின் இரவு காற்றலை நம்ம ஒரு நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்ற இந்த வேளையில் ஒரு சிறப்பு சந்திப்பு ஒன்றினை நகழ்த்த இருக்கின்றோம். குறிப்பாக டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க சமூகம் நடாத்துகின்ற 39வது வருடாந்த மிட்லன் மறை சாட்சிகளின் திருத்தல திருப்பயணம் இடம்பெற காத்திருக்கிறது. சனிக்கிழமை ஜூலை மாதம் 18ஆம் தேதி இந்த நிகழ்வு தொடர்பாக பல விடயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பொழுதில் இதை சார்ந்து எங்களோடு பேசிக் கொள்வதற்காக திரு டொமினிக் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் திரு டொமினிக் அவர்களே.
7: வணக்கம் சஜீவன்,
6: எப்படி இருக்கிறீங்க? நன்றி. சொல்லுங்க, இந்த நிகழ்வு பற்றி இவ்வாறு அமைய போன்றது, என்னென்ன விடயங்கள் இந்த நிகழ்வில் இடம்பெறப் போகின்றன, மக்கள் இவ்வாறு வளமை போன்று ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறுகின்ற இந்த திருத்தல பணியில் தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் டமினிக்?
7: நிச்சயமாக, இந்த வருடம் 100வது வருடமாக இந்த திருத்தல நிறுவி இந்த ஆலயம் ஆரம்பித்து 100வது வருடமாக இருக்கின்றது. அதனை மிகவும் அந்த ஆலய நிர்வாகம் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் எங்களது திருப்பயணம், தமிழர்களின் திருப்பயணம் 39வது வருடமாக இந்த வருடம் நடைபெறுகின்றது. அடுத்த வருடம் 40வது வருடம். நாங்கள் வழமை போல ஜூலை மாதத்தின் 3வது சனிக்கிழமை தான் எங்களுக்கு பிரத்யேகமாக தமிழ் மக்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி கத்தோலிக்க பங்கு மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். வியட்நாம், போலீஸ், அப்படி அந்த வகையில் எங்களுக்கு தமிழர்களுக்கு பிரத்யேகமாக தமிழருக்கு மட்டுமே உரிய நாளாக 3வது சனிக்கிழமை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த முறை 18ஆம் தேதி வருகின்றது. எங்களது வழிபாடுகள் சரியாக 11 மணிக்கு சிவமாலையுடன், திருச்செவ மாலையுடன் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து 12 மணிக்கு திருப்பலி, நண்பர் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். அதன் பின்னர் 3:30 மணிக்கு நற்கருணை வழிபாடுகள் நடைபெறும்.
6: குறிப்பாக பல இடங்களில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருப்பயணத்தில் தங்களை பலர் இணைத்துக் கொள்வார்கள் தமிழர்கள். அதுவும் இந்த நிகழ்வுக்காகவே காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த முறை இதற்கான பேருந்து ஏற்பாடுகள் அல்லது இங்கிருந்து செல்வதற்காக அல்லது டொரண்டோவிலிருந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அவர்களை அறிந்து கொள்ளலாம், உங்களோட வார தொடர்புகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் டொமினிக்.
7: நிச்சயமாக சஞ்சீவன், கேட்டமைக்கு நன்றி. நாங்கள் எங்களது நிர்வாகத்தால் பேருந்துகள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நுழைவு கட்டமாக ஒருவருக்கு $50 அறவிடுகின்றோம். அதற்கு இந்த இம்முறை பேருந்தில் வருபவர்களுக்கு உரிய வசதிகளை நாங்கள் இந்த முறை செய்து நிர்வாகத்துடன் சேர்ந்து கலைத்து ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். நுழைவு கட்டணமாக பேருந்தில் வருவதாக இருந்தால் ராஜன் சுவாம்பிள்ளையுடன் தொடர்பு கொள்ளலாம். அவரது இலக்கம் வந்து 416-473-4717. மீண்டும் கூறுகின்றேன், ராஜன் சுவாம்பிள்ளை 416-473-4717 ஒருவருக்கு $50 மட்டுமே நாங்கள் சென்று வர அந்த சிலவை நாங்கள் எடுக்கின்றோம் ஒருவருக்கு. அதே வேளையில் நீங்கள் அந்த நுழைவாயிலில் இரண்டு நுழைவாயில்கள் இருக்கின்றன, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அண்டு, அந்த இடத்துல $30 ஒரு ஒரு அதை நாங்கள் செய்து எங்களது வேண்டுகோளுக்கு இணங்க நிர்வாகம் இணங்கி இருக்கின்றார்கள். சென்ற முறையும் அப்படி செய்தார்கள், இம்முறையும் இணங்கி இருக்கின்றார்கள். ஒரு காரில் ஒரு வாகனத்தில் இருவர் சென்றாலோ ஆறு பேர் சென்றாலோ $30 அறவிடுவதற்கு ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஒருவர் தனியே சென்றால் $20. நாங்கள் கூடுதலாக எல்லாரும் ஒன்றாக வருவதற்காகவும் வாகன தொகையை குறைப்பதற்காகவும் மக்களின் செலவை குறைப்பதற்காகவும் நாங்கள் அந்த வேண்டுகோளை விடுவித்தோம். அவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள் $30. அநேகமாக நாங்கள் மக்களிடம் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் அதற்குரிய சரியான $30 நீங்கள் கையில் வைத்திருப்பீர்களா என்றால் தங்கு தடையின்றி எந்த தடங்களுமின்றி உள்ளே செல்வதற்கு இலகுவாக இருக்கும். கார்டை நீங்கள் யூஸ் பண்ணது பாவிப்பதை விட பணத்தை சரியாக $30 கொடுப்பீர்களா என்றால் மிகவும் துரிதமாக உள்ளுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும்.
6: இந்த முறை இந்த நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வு என்றபடியினால் சென்னை மயிலை உயர்மாவரை மாவட்டத்தினுடைய பேராயர் வணக்கத்துக்குரிய ஜோர்ஜ் அந்தோனிசாமி அவர்களும் கலந்து கொள்ளுகின்றார். அந்த விடயம் பற்றியும் நீங்கள் இதில் சொல்லலாமே.
7: நிச்சயமாக சஜீவன், நாங்கள் வளமையாக ஒவ்வொரு வருடமும் எமது தமிழர்களது தாயகத்தில் உள்ள 4 மறை மாவட்டங்களையும் சேர்ந்த ஆயரை நாங்கள் வரவழைப்பது உண்டு. அந்த வகையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட மன்னார் மறை மாவட்ட ஆயர் ஆண்டனி ஞானப்பிரகாசம் அவர்களை, மீதகு அந்தனி ஞானப்பிரகாசம் அவர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். அவரும் வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவரால் வர முடியாமல் போய்விட்டது. அதே வேளையில் நாம் அறிந்தும் எமது ஆன்மீக வழி குருவாக இருக்கின்ற ஜேம்ஸ் டான்சன் அவர்கள் சென்னை மயிலை உறை மாவட்ட ஆயர் பேராயர் மீதகு ஜோர்ஜ் அந்தோன்சாமி அவர்களின் வருகையை அறிந்து அவருடன் தொடர்பு கொண்டு இதற்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவரும் எந்த மறுப்புமின்றி இதனை விண்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார். அதற்கு நாங்கள் நிச்சயமாக அவருக்கும் ஏனைய குருவானவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அது எங்களுக்கு நிச்சயமாக எமது மக்கள் நிச்சயமாக அதனை அவரது ஆசீர்வாதத்தையும் பெற்றுச் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும்.
6: இந்த மிட்லாண்டு திருத்தல திருப்பயணத்தில் வந்து தங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகின்றவர்கள், இது பற்றிய மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளவிருக்கின்றவர்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களோட தொடர்புகளை மேற்கொள்ளலாம். டொமினிக்,
7: என்னுடைய இலக்கம் வந்து 647-388-430 அல்லது கிறிஸ்டின் சிவரட்னம் 416-258-6759 அல்லது பபி வேதநாயகம் 416-723-2722 ஏதாவது இலக்கத்தில் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு திரும்பி நாங்கள் அல்லது நேரடியாக நாங்கள் அவர்களுக்கு இருக்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
6: இந்த நிகழ்வு இறையர்களோடு இறை ஆசியோடு செவ்வனவே நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாங்களும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வழியில் இணைந்து கொண்டு இந்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி டொமினிக் அவர்களே.
7: மேலதிகமாக கூறுவதாக இருந்தால் நன்றி உங்களுக்கு இந்த முக்கியமான நேரத்தில் எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்கு உங்களுக்கும் நிலைய அதிபர் நடா ராஜ்குமார் அவர்களுக்கும் நிறுவனத்திற்கும் சஞ்சீவன் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம். எங்களோடு இருவரை இணைந்திருந்தவர் திரு டொமினிக் அவர்கள். இந்த ஆண்டும் சிறப்பாக இணைய அமைய இருக்கின்ற டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க சமூகத்தினுடைய 39வது வருடாந்த மிட்லாண்ட் மறைசாட்சிகளின் திருத்தல திருப்பயணம் சனிக்கிழமை July 18 11 மணிக்கு இடம்பெறுகின்றது. அந்த விடயம் தொடர்பாக நிகழ்ச்சிகள் பகிர்ந்திருந்தார். 8:47
5: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: நேரம் 8:51. இந்த நேரத்தில் நாங்கள் ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 அங்கே களத்திற்கு செல்ல போறோம். சஞ்சீவன், களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
1: ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பாருன்னா, இந்த மத்தியஸ்தர்கள் மற்ற ரெஃப்ரீஸ் வந்து இன்றைய நாளில் வந்து குறிப்பாக சமூக வலைதளங்களில் வந்து மீம்கள் வெளியிடுகின்ற பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பையும் சேர்த்து அவரும் ஒரு மேட்ச் ரெஃப்ரி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. என்ன சொல்லி சொன்னால், அமெரிக்கா விளையாடுகின்ற பொழுது அமெரிக்காவுக்கு சார்பான முடிவுகள் இன்று களத்தில் எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கள நிலைமை அப்படி இல்லை, மாறி இருக்கின்றமையே காணக்கூடியதாக இருக்கின்றது. சார்ல்ஸ் போட்டியின் 9th நிமிடம் போட்டியினுடைய 33rd நிமிடத்தில் தொடர்ந்து 2 கோல்களை தந்திருக்கின்றார் பெல்ஜியம் சார்பாக. அமெரிக்காவின் சார்பில் மலிகா டில்மன் 31st நிமிடத்தின் போது கோல் ஒன்றை போட்டிருந்தார். எனவே 2-1 என்று பெல்ஜியம் இப்பொழுது முன்னிலையில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நொக் அவுட் ஆட்டமிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது பெல்ஜியம். அமெரிக்காவுக்கு இடையில் 52rd நிமிடத்தை போட்டி கடந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடம் இருக்கின்றது, ஆனால் ஹாஃப் டைம் இப்போதான் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு ஹாஃப் டைமில் வந்து பெல்ஜியம் முன்னணியில் இருக்கின்றது. இனி வேகமாக இருக்க போன்றதா அல்லது இதோடு ஆட்ட முடிய போன்றதா அடுத்த ஒரு ஹாஃப் டைமில் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கலாம் என்பதை இந்த வழியில் சொல்லிக்கொண்டு, இதில் வெற்றி பெறுகின்ற அணி வந்து ஸ்பெயினை சந்திக்க இருக்கின்றது அடுத்த ஆட்டங்களில் என்பதையும் ஞாபகப்படுத்தத்தக்கது.
0: இந்நேரத்தில் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் கூட நெருங்கி இருக்கின்றது. வளமை போன்ற 2 விடயங்களை சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். அந்த வகையில் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: 24°C 31°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளைய நாள் 27°C ஆக உணரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இரவு பொழுது வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. 19°C ஆக இருக்கப் போன்றது. இரவை பொறுத்தவரையில் காலை 21°C ஆக உணரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் எங்களோடு பயணித்து உள்ளங்களுக்கு நிறைய சொல்லிக்கொண்டு இன்று இரவு காற்றில் இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
0: என்றும் உங்கள் அன்பின் அபர்ணா இஜே
1: என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நன்றி நேர்களே, வணக்கம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
5: சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
10: 416-994-3861. அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறப்படாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4370-760-7002.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 416-754-8881.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 10 அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா, இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, camsonics.com.
7: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: Focus Educational Services. Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamayil Iyangum Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudhal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudhal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Katrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200. பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா

0: மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரப்ரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379
4: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200 மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ், மற்றும் லேண்ட்ஸுடன் பாசிக்குடா கார்டன்ஸ், ஹோட்டல்ஸ், ரிசோர்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும், பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறியத் தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட். 6478182798 6478182798
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: வந்தது.
1: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரி முருகன் தேர், மொன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514, 416-455-3514.
2: Prisha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
4: Welcome to New Ocean Supermarket.
5: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
6: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
5: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
6: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
5: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
6: இங்கே இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
7: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ.
8: என்ன யோசின?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
12: 416-994-3861. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு தமிழில் உரையாட
2: ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும் 2950 கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 437-213-3332.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும்

0: அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
2: 416-900-4599. சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், ரெசிடென்சியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
3: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7. ஆசையில பாக்க

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பிச்சை.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

இயற்கையிலே பஞ்சபூதங்கள் நமக்கு எவ்வளவு உதவியாக அமைந்திருக்கின்றன. அந்த பஞ்சபூதங்களை வணங்குவோம், அவற்றுக்கு நன்றி தெரிவிப்போம். சூரியன் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, அந்த சூரிய தேவனுக்கு எங்கள் நன்றி. இனிய காலை பொழுதில் எம்மை எழுந்திருக்க செய்திருக்கிற அந்த இறை தேவனுக்கு நன்றி. சூரிய வணக்கங்களை காலை பொழுதிலே சொல்லிக் கொள்வதிலே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் காலை வணக்கம்.

அன்பினால் இந்த உலகை ஆள முடியும். உலகில் அன்பு ஆட்சி செய்யட்டும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழட்டும். இந்த இனிய காலை பொழுதில் எல்லோருக்கும் காலை வணக்கம்.

காலை பொழுது விடிந்தது நம் உள்ளத்தை போலே என்பது போல, இந்த புலர்ந்திருக்கிற காலை பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ எங்கள் மனமும் அவ்வாறே மகிழ்ச்சியாக அமையட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம்.

ஒன்றாய் வாழ்ந்தால் வெற்றியும் நமதே. இத்தனை காலம் வாழும் தமிழ் போல் எங்கள் ஒற்றுமையும் வளரட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

அதிகாலை பொழுதில் அற்புதமான பாடல்கள் மற்றும் உற்சாகமான கருத்துக்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்பமான இந்த பொழுதை நாம் எல்லோரும் கொண்டாடுவோம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 7 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை புத்தமதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

கனேடிய செய்திகள். வெளியில் வெப்பநிலை 21 செல்சியஸாக இருக்கிறது, 24 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 28 செல்சியஸ் வரை வெப்பநிலையை சந்திக்கக்கூடியதாக இருக்கும், 32 உடல்நிலை கூடுதலாக இருக்கும். பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூடல்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை புதன்கிழமையும் 28 செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது, 35 உடல்நிலையாக இருக்கும், சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இருக்கும். வியாழக்கிழமை பிற்பகலில் மழைக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூடுதல் வெப்பநிலையாக 30 செல்சியஸ் இருக்கப் போகிறது, 37 உணர்நிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 27 செல்சியஸ், 33 உணர்நிலையாகவும், சனிக்கிழமை 26 செல்சியஸ், 30 உணர்நிலையாகவும், ஞாயிற்றுக்கிழமை 28 செல்சியஸ், 32 உணர்நிலையாகவும் இருக்கும். எதிர்வரும் திங்கட்கிழமை 31 செல்சியஸாக வெப்பநிலை அதிகரிக்கிறது, 37 உணர்நிலை கொண்டதாக இருக்கும். செவ்வாய் 32 செல்சியஸ், 38 உணர்நிலையாக இருக்கப் போகிறது. இதுதான் தொடருகின்ற நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவின் புதிய நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதற்கு கனேடிய அரசாங்கம் ஜெர்மனி நிறுவனத்தை தேர்வு செய்துள்ளது. இதன் முதல்கட்டமாக 4 கப்பல்களும் 2034 ஆண்டிற்குள் ஒப்படைக்கப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. கனேடிய கடற்படைக்காக பெண்ணிலின் புதிய நீர்மூழ்கி கப்பல்களை கொள்வனவு செய்வது தொடர்பான ஒப்பந்தம் TKMS நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் நிறுவனமான TKMS 2034 ஆண்டிற்குள் கனடாவுக்கு புதிய நீர்மூழ்கி கப்பலை வழங்கும் என அறிவித்துள்ளது. பிரதமர் மாக்கானி இது தொடர்பான அறிவித்தலை நேற்று வெளியிட்டார். நேட்டோ மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு துருக்கி பயணமாகும் வழியில் பிரதமர் ஹாலிஃபாக்ஸ் நகரில் வைத்து இந்த அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருந்தார். கனடாவின் பிரம்மாண்டமான நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தத்தை கைப்பற்றுவதற்காக 2 சர்வதேச நிறுவனங்கள் இறுதிப் போட்டியில் களமிறங்கியிருந்தன. ஜெர்மனி மற்றும் நோவியின் கூட்டு நிறுவனமான டென்ஸ்க்ரூப் மெரீன் சிஸ்டம்ஸ் என்று அறியப்படும் TKMS, தென்கொரியாவின் ஹான்வா நிறுவனம் ஆகியவை நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தத்திற்காக போட்டியிட்டிருந்தன. இந்த ஒப்பந்தத்தை பெற்றதன் மூலம் கனடாவின் $160 பில்லியன் மதிப்பிலான பொருளாதார நடவடிக்கைகளையும் 86 பில்லியன் GDP பங்களிப்பையும் 650,000 அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் TKMS உறுதிப்படுத்தியது. கனடாவின் மிகப்பெரிய ராணுவ கொள்முதலாக இது அமைகிறது. இந்த புதிய ஒப்பந்தத்தின் கீழ் 12 நீர்மூழ்கி கப்பல்களை கொள்வனவு செய்வது கனடிய ராணுவ நீர்மூழ்கி கப்பல்களுக்கு மாற்றாக அமையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டதோடு ஒருவர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விக்டோரியா பாக் அண்ட் 401 சந்திப்பிற்கு அமையில் உள்ள கடை தொகுதி ஒன்றில் பிற்பகல் 3:20 அளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்றதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் விரைந்துள்ளனர். அங்கு சென்றபோது துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். இதனையடுத்து மற்றொருவர் அருகாமையில் உள்ள விக்டோரியா பார்க் மற்றும் ஷெப்பர்ட் அவென்யூ பகுதியில் காயங்களோடு கண்டறியப்பட்டார். எவ்வாறான காயங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றன என்பது பற்றிய விவரங்களை காவல்துறையினர் வெளிப்படுத்தவில்லை. இருவரும் பரஸ்பரம் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டார்களா அல்லது இருவர் மீதும் வேறு நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றார்களா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. $20 மில்லியன் மதிப்பிலான கொக்கெயின் மற்றும் $1 மில்லியன் மதிப்பிலான பணத்தை காவல்துறையினர் கைப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. $20 மில்லியன் பெறுமதியான கொக்கெயினும் $2.5 மில்லியன் பெறுமதியான பணமும் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ப்ரொஜெக்ட் கோல்டன் ஃப்ராக் என அறியப்பட்ட ஒரு நீண்ட விசாரணையின் பின்னர் இந்த கைப்பற்றல் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 2026 இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் கிச்சன பகுதியில் வைத்து இந்த பணம் மற்றும் போதைப்பொருள் என்பன மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச ரீதியில் செயல்படும் போதைப்பொருள் கும்பல் ஒன்றினால் இவை கையாளப்பட்டிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இந்த மீட்பு சம்பவத்தை அடுத்து சில கைது நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். 6 இந்த சம்பவங்களோடு தொடர்புடையதான சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மான்ஷியல் பகுதியில் நகைக்கடை ஒன்றின் கொள்ளை முயற்சியின் போது 11 வயதினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று மான்ஷியல் பகுதியில் உள்ள நகைக்கடை ஒன்றை உடைத்து அங்கிருந்து நகைகளை கொள்ளையிட முயன்றதான சம்பவத்தை அடுத்து அவசர சேவை பிரிவினர் அழைக்கப்பட்டார்கள். அங்கு சென்ற அவசர சேவை பிரிவினரால் 11 வயதினர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 13 வயதுடைய 4 ஆண் சந்தேக நபர்களும் 18 மற்றும் 17-16 வயதுடையவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மை நாட்களாக 11 வயதுடையவர்கள் இவ்வாறான குற்றச்செயல்களில் அதிகளவில் ஈடுபடுத்தப்பட்டு வருவது குறித்து காவல்துறையினர் கவலை வெளிப்படுத்தியுள்ளார்கள்.
கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:14 நிமிடம்.

0: ஏழு மணி 19 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 416-8-9552.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
1: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இலங்கை செய்திகள். இலங்கை விடயங்கள் மற்றும் ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பில் சென்னையில் முக்கிய சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன. பாரிமைந்தன் தலைமையிலான தமிழக மாணவர் கூட்டமைப்பிற்கும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய பேரவையினருக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் முக்கியமான விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகவின் அரசாங்கம் தீர்வு என்ற பெயரில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான சதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு தமிழகம் குரல் கொடுக்க வேண்டும் எனவும் தமிழ்த் தேசிய பேரவையினர் வலியுறுத்தினார்கள். இந்திய மத்திய அரசாங்கம் ஊடாக இலங்கை அரசு மீது அழுத்தங்களை கொடுத்து ஏக்கியராஜ்ய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுவதை தடுப்பதற்கான அவசர தேவை குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக தமிழர்களின் தேசம் இறையாண்மை மற்றும் சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் அமைந்த சமஷ்டி தீர்வை அடைவதற்கு ஏற்ற அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு அழுத்தங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதோடு செமனியில் மீட்கப்பட்டுள்ள 427 எண்புக்கூடுகளை ஆதாரமாக கொண்டு இலங்கை அரசாங்கம் உண்மைகளை தெளிவுபடுத்துவதை தடுத்து உடனடியாக சர்வதேச விசாரணைக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. இந்திய மற்றும் இலங்கை கடற் தொழிலாளர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் வாழும் ஈழத்து எழுதியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய பேரவை கோரிக்கையை முன்வைத்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை மோதல்களில் உயிரிழந்த 7 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 20 கைதிகள் உட்பட 27 பேரின் உடலங்களையும் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தி அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு தலைமை நீதிவான் ஷிலானி பெரேரா உத்தரவிட்டார். நீர்கொழும்பு பொது மருத்துவமனையில் விசேட சட்ட மருத்துவ அதிகாரி WSR விக்ரமரெட்னமிற்கு நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். இந்த சம்பவம் குறித்து நீர்கொழும்பு தலைமையக தலைமை காவல்துறை பரிசோதகர் திலின தம்சித் ஹெட்டியாராச்சி மற்றும் நீதிமன்ற காவல்துறை அதிகாரி சாஜன் பண்டார் ஆகியோர் நீதிமன்றத்தில் விவரங்களை முன்வைத்த போது இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. உயிரிழந்தவர்களின் குடும்ப பாதுகாவலர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் பிரேத பரிசோதனைகள் நிறைவடைந்த பின்னரும் உடலங்களை அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு நீர்கொழும்பு தலைமையக தலைமை காவல்துறை பரிசோதகர் திலின தம்சித் ஹெட்டியாராச்சிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வன்முறை சம்பவம் குறித்து முழுமையான மற்றும் விரிவான அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டார். அதனையடுத்து உடலங்களின் பிரேத பரிசோதனை அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அடுத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சிறைச்சாலைக்குள் அண்மையில் ஏற்பட்ட பதற்ற நிலைமை மற்றும் இரண்டாவது கலவரத்தை கட்டுப்படுத்த தவறியமைக்கு தற்போதைய நீதியமைச்சரும் அரசாங்கமுமே பொறுப்பு கூற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட ஆரம்பகட்ட சம்பவத்தை முறையாக கையாண்டிருந்தால் திங்கட்கிழமை நிகழ்ந்த பாரிய உயிர்ச்சேதங்களை தடுத்திருக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த நீதி மற்றும் சட்டத்துறையின் பல்வேறு சீர்திருத்தங்களை அமைச்சர் புறக்கணித்து விட்டதாக அவர் கருத்து தெரிவித்தார். மாகாண மட்டங்களில் சட்டமாதிபர் அலுவலகங்களை நிறுவுதல், வழக்கு தாக்கல் தொடர்பான வழிகாட்டுதல்களை உருவாக்குதல், சட்டமாதிபர் திணைக்களத்தின் தாமதங்களை கண்டறிய விசேட நாடாளுமன்ற ஒம்பூட்ஸ்மனை நியமித்தல் போன்ற எந்தவொரு வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என அஜித் பி பிரேரா தெரிவித்தார். சிறைச்சாலைகளில் கைதிகளின் நெரிசலுக்கு அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் நிலவும் தாமதமே முக்கிய காரணம் என்றும் தற்போது அங்கு வரும் ஒரு மாதிரி அறிக்கையினை பெற ஒரு வருடத்திற்கு மேலாகிறது என்றும் இதனால் ஒட்டுமொத்த கட்டமைப்பும் சீர்குலைந்து போய்விட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அனுரகுமார திசநாயக தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் மாதத்தில் பிணை வழங்கும் அதிகாரத்தை மீண்டும் மேல் நீதிமன்றத்திற்கு வழங்குமாறு கூறப்பட்ட போதிலும் 2 வருடங்களாகியும் அதற்குரிய சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சர் தவறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலையில் அவசர நிலைமை ஏற்பட்ட போது விசேட அதிரடிப்படை அல்லது ராணுவத்தினரை உடனடியாக ஈடுபடுத்தி பாதுகாப்பை உறுதி செய்ய அமைச்சர் தவறிவிட்டார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான மாற்று பேச்சுவார்த்தைகளில் மும்மரமாக இருந்த அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் தொலைபேசிகளை கூட நிறுத்தி வைத்திருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டினார். பொறுப்பை ஏற்பது வேறு, பொறுப்பு கூறுவது வேறு. அமைச்சருக்கு வெட்கமும் அச்சமும் இருந்தால் உடனடியாக இதற்கு பொறுப்பேற்று பதவியினை ராஜினாமா செய்துவிட்டு நடுநிலையான விசாரணைக்கு இடமளிக்க வேண்டும் என அவர் கூறினார். இல்லையென்றால் ஜனாதிபதி தனது அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் விசேட விசாரணை ஒன்றை ஆரம்பிக்க இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான உண்மைகளையும் பின்னணிகளையும் கண்டறிவதற்காக விரிவான விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் என ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்தார். முதல்கட்ட விசாரணைகளை ஆரம்பிப்பதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு சென்றது. அங்கு நிலவிய பதற்றமான சூழ்நிலை காரணமாக விசாரணைகளை ஆரம்பிக்க முடியாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் அடுத்த சில தினங்களுக்குள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மீண்டும் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு விஜயம் மேற்கொண்டு இந்த சம்பவம் குறித்து முழு அளவிலான விசாரணைகளை முன்னெடுப்பார்கள் என புஞ்சிகேவா தெரிவித்தார். கிரிஷ் ஒப்பந்தம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நவம்பர் 16 விசாரணைக்கு அளிக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதியின் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று வழக்கு விசாரணையின் போது இந்த வழக்கின் தொடர்புடைய 2 இந்திய தேசிய சாட்சிகளுக்கு வெளிநாட்டு சாட்சிகளுக்கு அழைப்பாணி விடுக்கும் விசேட சட்ட நடைமுறையின் கீழ் நீதிமன்ற அழைப்பாணிகளை அனுப்புமாறும் மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் நவம்பர் 16 ஒத்திவைப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ நாடு.
1: ABS Mr. P. Singaraj
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: Who is the best?
5: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
6: Ganga Textiles and Fashion வழங்கும் க்ளோசிங் சேல். Sarees $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், செயின்ஸ் from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் Sale 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
7: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
8: This is Alarm Kirkumisei. East FM 102.7.

அனைத்துலக செய்திகள். ஹோமஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த வணிக கப்பல்கள் மீது திங்கட்கிழமை ஈரானின் புரட்சிகர காவல்படை குறைந்தது 2 ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அக்சியோஸ் செய்தி வெளியிட்டது. அமெரிக்க அதிகாரி ஒருவர் இதனை உறுதிப்படுத்தினார். இந்த தாக்குதல்களால் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை. இதேவேளை செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஓமானின் லீமா பகுதிக்கு கிழக்கே அடையாளம் தெரியாத ஒரு பொருள் தாக்கியதில் எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்று தீப்பிடித்ததாக பிரித்தானியாவின் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு அறிவித்தது. லீமா பகுதிக்கு கிழக்கே சுமார் 8 கடல் மைல் தொலைவில் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த எண்ணெய் கப்பலின் இடது பக்கத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதனால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைக்கான அமைப்பு செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அறிவித்தது. இதில் உயிரிழப்புகளோ சுற்றுச்சூழலுக்கு பாதிப்போ ஏற்பட்டதான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. ஈரான் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள குறுகிய நீர்வழியான ஹோமஸ் நீரிணையை சுற்றியுள்ள கப்பல் போக்குவரத்திற்குள்ள ஆபத்துக்களை இந்த அறிக்கைகள் வலியுறுத்தின. உலகளாவிய எண்ணெய் நுகர்வில் சுமார் 1/5 பங்கு இந்த நீர்வழி பாதை வழியாகவே கொண்டு செல்லப்பட்டது. பாதுகாப்பான பயணத்திற்கான வழிமுறைகளை உள்ளடக்கிய இடைக்கால ஒப்பந்தம் இருந்த போதிலும் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களோடு தொடங்கிய போரின் போது வணிக கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் மோதல்கள் தூண்டப்பட்டதையடுத்து ராஜதந்திரத்திற்கு வழிவகுக்கும் நோக்கில் 60 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் நீடித்த அமைதியை நோக்கி எந்தவொரு வெளிப்படையான முன்னேற்ற

0: சம்பந்தமின்றி அமெரிக்கா மற்றும் ஈரான் மறைமுக பேச்சுவார்த்தைகள் கடந்த வாரம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மறைந்த ஈரானின் உச்சத் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதி ஊர்வலத்தின் போது சுமார் 50,000-க்கும் அதிகமானவர்கள் அவசர மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டதாக அந்த நாட்டின் அவசர சேவை பிரிவு தெரிவித்தது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நடைபெற்ற இந்த மாபெரும் இறுதி ஊர்வல நிகழ்வில் 48,804 பேருக்கு அவசர மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவசர சிகிச்சை வழங்கப்பட்டவர்களில் மாரடைப்பு ஏற்பட்ட 3 பேருக்கு வெற்றிகரமான முதலுதவி வழங்கப்பட்டு உயிர் காப்பாற்றப்பட்டது. 18,000 பேருக்கு வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இறுதி ஊர்வல நிகழ்வுகளில் உயிரிழப்புகளோ அல்லது பெரிய அளவிலான அசம்பாவிதங்களோ இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனின் பல்வேறு நகரங்களில் ரஷ்யா ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் கொண்டு நடத்திய தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. திங்கள் காலை யுக்ரைன் தலைமை அரசு சட்டத்தரணி அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி யுக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல்வேறு நகரங்களில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் 117 பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நள்ளிரவுகளில் ஆரம்பித்த இந்த தாக்குதல்கள் பல மணி நேரங்களாக நீடித்தன. இந்த தாக்குதல்களில் பல மாடி கட்டிட குடியிருப்புகள் கட்டிட வளாகங்களில் தீவிரவலம் ஏற்பட்டது. மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அந்த நாட்டின் அதிபர்கள் விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போர் 5வது ஆண்டாக தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. இரு நாடுகளும் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகிற நிலையில் இந்த போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் யுக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கியும் போரை முடிவிற்கு கொண்டு வர விரும்புகிறார்கள். அவர்களிடம் இது குறித்து பேசிக் கொண்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன். இந்த ரஷ்ய யுக்ரைன் போர் எளிதாக முடிந்திருக்கும் ஏனென்றால் எனக்கு இருதரப்பு தலைவர்களையும் தெரியும். நான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் கையாண்டிருக்கிறேன். அணு ஆயுதம் போன்ற மிக மோசமானதாக இருந்திருக்கக்கூடிய மத்திய போர்களையும் கையாண்டிருக்கிறேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். எனவே இந்த ரஷ்ய யுக்ரைன் போரை விரைவில் முடிவிற்கு கொண்டு வருவேன் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FIFA
1: உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டிகள் இப்போது அடுத்த நிலையை நோக்கி நகர்ந்திருக்கின்றன. இன்று மிக முக்கியமான போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. அர்ஜென்டினா மற்றும் எஜிப்த் அணிகள் மோதுகின்ற ரவுண்ட் ஆஃப் 16 போட்டி நடைபெற இருக்கிறது. அதே போன்று சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியா அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. ரவுண்ட் ஆஃப் 16 போட்டிகளில் இன்றைய போட்டிகளோடு நிறைவேற்க வர தொடர்ந்து காலிறுதிப் போட்டிகளை நோக்கி முன்னேறப் போகிறது. இதுவரையில் நடைபெற்றிருக்கக்கூடிய போட்டிகளின் அடிப்படையிலே July 9 நடைபெறுகின்ற போட்டியில் பிரான்ஸ் மொரோக்கோ அணிகள் மோத இருக்கின்றன. அதேபோன்று 10 ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் ஆகிய அணிகளும், 11 நடைபெறுகின்ற மற்றொரு காலிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் நோவே அணிகள் மோதுகின்றன. இன்று நடைபெறுகின்ற போட்டி மிக முக்கியமான போட்டியாக அமையும். அர்ஜென்டினா மற்றும் எஜிப்த் அணிகளும் சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியா அணிகளும் மோதுகின்ற போட்டி. இந்த போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற அணிகள் எதிர்வரும் சனிக்கிழமை 11 நடைபெறுகின்ற காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று நடைபெற்றிருந்த முக்கியமான போட்டியில் விறுவிறுப்பான ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியிலே போர்த்துகல் அணி 1-0 என்ற கோல்கள் கணக்கில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. இரண்டு அணிகளுமே மிக கடுமையான மோதலை காண்பித்து வந்தன. ஸ்பெயின் அணி வசம் அதிக நேரம் பந்திருந்த போதிலும் அவர்களால் முதல் பகுதியிலே கோல் அதனையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. போர்த்துகல் அணியின் பலமான தற்காப்பு அரணை அவர்களால் உடைக்க முடியாத நிலை காணப்பட்டது. இதனால் முதல் பாதி ஆட்டம் கோல்கள் பெற்றுக்கொள்ள முடியாத சமநிலையில் நடைபெற்றிருந்தது. மேலதிக நேரத்தின் நோக்கி ஆட்டம் நகரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 90 நிமிடத்தில் ஸ்பெயின் அணியின் மைக்கேல் மெரினோ ஒரு கோலை அடித்து போர்த்துகல் அணியை அதிர்ச்சியடைய செய்தார். இந்த கோல் VAR பரிசோதனைக்கு பின்பு உறுதி செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியின் மூலம் உலகக்கிண தொடரில் இதுவரை தனக்கு எதிரான எதிரணிகளை ஒரு கோல் கூட அடிக்க விடாத தனது பலமான தற்காப்பு சாதனையையும் ஸ்பெயின் தக்க வைத்திருக்கிறது. இந்த தோல்வியின் மூலம் 41 நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மற்றும் போர்த்துகல் அணியின் 2026 உலகக்கிண கனவும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உலகின் தலைசிறந்த கால்பந்தாட்ட வீரர்களில் ஒருவரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆடிய போட்டிகளில் போர்த்துகல் அணியை வெற்றியை நோக்கி உலகக்கிணத்திற்கு நகர்த்த முடியவில்லை என்பது அவருக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. உலகக்கிண போட்டிகளிலிருந்து தான் ஓய்வு பெற்றாலும் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவது குறித்து தான் இன்னமும் தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை எனவும் ரொனால்டோ நேற்றைய போட்டியின் பின்னர் தெரிவித்திருந்தார். ஐரோப்பிய கிணத்தை பெற்றுக் கொடுத்தது தனக்கு உலகக்கிணத்திற்கு ஈடானது என்ற ஒரு தகவலையும் அவர் நேற்று பதிவு செய்திருந்தார். இதேவேளை ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியில் பெல்ஜியம் மற்றும் அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வீழ்த்தி அபாரமான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்த வெற்றியின் மூலமாக இம்முறை உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டிகளை நடத்தி வரும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் போட்டி களத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த போட்டிகளை நடத்துகின்ற நாடுகள் வெளியேறி இருக்கின்ற நிலையையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பெல்ஜியம் அணி மிகச்சிறப்பான ஆட்டத்தை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தது. 9 நிமிடத்தில் முதல் கோலை பெற்றது. 31 நிமிடத்தில் அமெரிக்க அணியின் மலிக் டில்மன் ஒரு கோலை அடித்து ஆட்டத்தை சமநிலைக்கு கொண்டு வந்திருந்தார். இருந்த போதிலும் 116 வினாடிகளுக்குள் பெல்ஜியம் அடுத்த கோலை அடித்து 2-1 என உறுதி செய்தது. 2 பாதையில் பெல்ஜியத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. 57 நிமிடத்தில் அமெரிக்க இலக்கு காப்பாளரின் தவறான நகர்வை சாதகமாக்கிக் கொண்ட ஹான்ஸ் வாங்கன் பெல்ஜியம் அணியின் 3 கோலை பதிவு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஆட்டத்தின் மேலதிக நேரத்தில் மாற்று வீரராக களம் புகுந்த ரொமலு லுகாலு ஒரு அபாரமான கோலை பெல்ஜியத்திற்காக பெற்றுக் கொடுத்து 4-1 என்ற மிகப்பெரிய வெற்றினை பெல்ஜியம் அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் பெல்ஜியம் அணி வீரர்கள். இதன் மூலம் அமெரிக்காவும் தொடரிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காலிறுதிப் போட்டிகளில் முக்கியமான அணிகள் கலந்து கொள்கின்றன. காலிறுதிப் போட்டிகள் வியாழன் ஆரம்பமாகிறது. பிரான்ஸ் மொரோக்கோ வியாழக்கிழமை நடைபெறுகின்ற காலிறுதிப் போட்டியில் மோதுகின்றன. வெள்ளிக்கிழமை ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான போட்டியும், சனிக்கிழமை நோவே மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒன்றும், அதே போன்று இன்று நடைபெறுகின்ற போட்டியின் வெற்றியாளர்களுக்கு இடையிலான மற்றொரு போட்டியும் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறும். அரையிறுதிப் போட்டிகள் அடுத்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறுதிப் போட்டி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை July 19 நடைபெறும்.
2: காற்றில் பரவும் இசை போல
1: East FM 7:55.

ஈஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். சுதந்திரம் என்பது நாம் நினைத்ததை செய்வது மட்டுமல்ல, உண்மையான சுதந்திரம் என்பது கோபம் வரும்போது பொறுமையாக இருப்பதற்கான சுதந்திரம். யாராவது நம்மை கடுமையாக விமர்சிக்கும் போதும் அமைதியாக இருப்பதற்கான சுதந்திரம். தேவையில்லாத விடயங்களை வேண்டாம் என்று சொல்லும் சுதந்திரம். நம் மனதின் மீது நமக்கே சுதந்திரம் இல்லையென்றால் வேறு எந்த விதமான சுதந்திரத்தாலும் எந்த பயனும் நமக்கு கிடைக்காது. ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். நாம் நமது செயல்களை உணர்ச்சியின் கட்டுப்பாட்டில் இருந்தவாறு முன்னெடுக்கின்றோமா, அல்லது முழுமையான சுதந்திரத்தோடு முன்னெடுக்கின்றோமா என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்.

0: எஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறோம். 8 மணி 8 நிமிடம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். வெளியில் வெப்பநிலை 21 செல்சியஸ் ஆக இருக்கிறது, 24 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 25 செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். 32 நாங்கள் உணரப்போகிறோம். பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை புதன்கிழமை 28 செல்சியஸோடு 35 உணர்நிலையாக இருக்கும். வியாழக்கிழமை 30 செல்சியஸ் 37 உணர்நிலையாக இருக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை 27 செல்சியஸ் 33 உணர்நிலை, லேசான மழை தூரலுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சனிக்கிழமை பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக 26 செல்சியஸோடு இருக்கப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் அதே போன்ற நிலைமை இருக்கும். 28 செல்சியஸ் 32 உணர்நிலையாக இருக்கும். திங்கள் 31 செல்சியஸ் 37 உணர்நிலையாகவும், செவ்வாய் 28 செல்சியஸ் 38 உணர்நிலை கூடுதலாக இருக்கப் போகிறது. இதுதான் தொடர்ந்து பெறக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவின் புதிய நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கு கனேடிய அரசாங்கம் ஜெர்மனி நிறுவனத்தை தெரிவு செய்துள்ளது. இதன் மூலம் 4 கப்பல்களும் 2034 ஆண்டிற்குள் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனேடிய கடற்படைக்காக 12 புதிய நீர்மூழ்கி கப்பல்களை கொள்வனவு செய்வது குறித்த ஒப்பந்தம் TKMS எனப்படும் ஜெர்மனி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. ஜெர்மனி நிறுவனம் 2034 ஆண்டிற்குள் கனடாவிற்கு புதிதான நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவித்தலை பிரதமர் மாகாணி நேற்று வெளியிட்டார். நேட்டோ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக துருக்கி பயணமாகும் வழியில் பிரதமர் ஹாலிஃபாக்ஸ் நகரில் வைத்து இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கனடாவின் பிரம்மாண்டமான நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தத்தை கைப்பற்றுவதற்காக 2 சர்வதேச நிறுவனங்கள் இறுதிப் போட்டியில் இறங்கியிருந்தன. ஜெர்மனி மற்றும் நோவையின் கூட்டு தயாரிப்பு நிறுவனமான டைசன் குரூப் மரீன் சிஸ்டம்ஸ் என்று அழைக்கப்படும் TKMS, தென்கொரியாவின் ஹான்வா நிறுவனம் ஆகியவையே இந்த நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தத்தை பெறுவதற்கான போட்டியில் ஈடுபட்டிருந்தன. இந்த நிலையில் TKMS இந்த ஒப்பந்தத்தை வெற்றி கொண்டுள்ளது. இதன் மூலம் $160 பில்லியன் மதிப்பிலான பொருளாதார நடவடிக்கைகளையும் 86 பில்லியன் GDP பங்களிப்பையும் 650,000 அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாகவும் TKMS உறுதியளித்துள்ளது. கனடாவின் மிகப்பெரிய ராணுவ கொள்முதல் ஒப்பந்தமாக இது கருதப்படுகிறது. இந்த புதிய ஒப்பந்தத்தின் கீழ் 12 நீர்மூழ்கி கப்பல்கள் கொள்வனவு செய்வது கனேடிய ராணுவ நீர்மூழ்கி கப்பல் படைக்கு மாற்றாக அமையும் என கூறப்பட்டுள்ளது. இலங்கை விடயங்கள் மற்றும் ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பில் சென்னையில் முக்கிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. பாரி மைந்தன் தலைமையிலான தமிழக மாணவர் கூட்டமைப்பினருக்கும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய பேரவையினருக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் முக்கியமான விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அனுரகுமார் திசநாயகவின் அரசாங்கம் தீர்வு என்ற பெயரில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான சதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும், இதனை தடுப்பதற்கு தமிழகம் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் தமிழ்த் தேசிய பேரவையினர் வேண்டுகோள் விடுத்தனர். இந்திய மத்திய அரசாங்கம் ஊடாக இலங்கை அரசு மீது அழுத்தங்களை கொடுத்து ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுவதை தடுப்பதற்கான அவசர தேவை குறித்தும் இங்கு தெளிவுபடுத்தப்பட்டது. தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக தமிழர்களின் தேசம் இறையாண்மை மற்றும் சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி தீர்வை அடைவதற்கு ஏற்புடையதான அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதோடு, செமனியில் கண்டெடுக்கப்பட்ட 427 எண்பக்கூடுகளை ஆதாரமாக கொண்டு இலங்கை அரசு உண்மைகளை தெளிவுபடுத்துவதை தடுத்து உடனடி சர்வதேச விசாரணைக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இந்திய மற்றும் இலங்கை கடல் தொழிலாளர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் வாழும் ஈழத்தமிழ் ஏதிலிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்களின் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை காண நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்த் தேசிய பேரவையினால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. ஹோமஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த வணிக கப்பல்கள் மீது திங்கட்கிழமை இரவு ஈரானின் புரட்சிகர காவல்படை குறைந்தது 2 ஏவுகணைகளை ஏவியதாக அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்களினால் உயிரிழப்புகளோ பாதிப்புகளோ ஏற்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. இதேவழி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒமானின் லிமா பகுதிக்கு கிழக்கே இனம் தெரியாத பொருள் ஒன்று தாக்கியதில் எண்ணியேற்றிச் சென்ற கப்பல் ஒன்று தீப்பிடித்ததாக பிரித்தானியாவின் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்தது. லிமா பகுதிக்கு கிழக்கே சுமார் 8 கடல் மைல் தொலைவில் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த எண்ணிக்கப்பலின் இடது பக்கத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், இதனால் தீப்பரவல் ஏற்பட்டதாகவும் ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான UKMTO செவ்வாய்க்கிழமை அறிவித்தது. இதிலும் உயிரிழப்புகள் அல்லது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டதான தகவல் எதுவும் வழங்கப்படவில்லை. ஈரான் மற்றும் ஓமான் நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள குறுகிய நீர்வழி பாதையான ஹோமோஸ் நீரிணை சுற்றியுள்ள கப்பல் போக்குவரத்திற்கு தொடர்ந்தும் ஆபத்துகள் நிலவுவது இந்த தாக்குதல்கள் எடுத்துக்காட்டுவதாக கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய எண்ணெய் நுகர்வில் ஐந்தில் ஒரு பங்கு இந்த நீர்வழி பாதை ஊடாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான பயணத்திற்கான வழிமுறைகளை உள்ளடக்கிய இடைக்கால ஒப்பந்தம் இருந்த போதிலும் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களோடு தொடங்கிய போரின் போது வணிக கப்பல்கள் தாக்குதலுக்கு இலக்காகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டித் தொடரின் ரவுண்ட் ஆஃப் 16 போட்டிகள் இன்று நிறைவிற்கு கொண்டுவரப்படுகின்றன. இன்று நடைபெறுகின்ற இரண்டு போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற அணிகள் காலிறுதிக்கு தொடர்ந்து முன்னேறும். இன்று மதியம் 12 மணிக்கு அர்ஜென்டினா மற்றும் எகிப்த் அணிகள் மோதுகின்ற ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியும், மாலை 4 மணிக்கு சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பிய அணிகள் மோதுகின்ற மற்றொரு ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியும் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற அணிகள் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறும் காலிறுதிப் போட்டியில் மோதும். இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் முடிவாக காலிறுதிப் போட்டிக்கு எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறும் முதல் காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகள் மோதவுள்ளன. வியாழக்கிழமை நடைபெறுகின்ற போட்டியில் பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளும், வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற போட்டியில் ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகளும் மோதுகின்றன. சனிக்கிழமை நடைபெறவுள்ள மற்றொரு காலிறுதிப் போட்டியில் நோர்வே மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும். இன்று நடைபெறுகின்ற போட்டியின் வெற்றியாளர்கள் கலந்து கொள்ளும் காலிறுதிப் போட்டி எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று நடைபெற்ற பரபரப்பான இரண்டு போட்டிகளில் ஒரு போட்டியில் போர்ச்சுகல் அணி ஸ்பெயினிடம் தோல்வியடைந்தது. 1-0 என்ற கோல் அடிப்படையில் ஸ்பெயின் அணி இந்த போட்டியில் வெற்றி கொண்டதன் மூலம் காலிறுதிக்கு முன்னேறியது. மற்றொரு போட்டியில் அமெரிக்கா மற்றும் பெல்ஜியம் அணிகள் மோதின. இந்த போட்டியில் 4-1 என்ற கோல்கள் கணக்கில் பெல்ஜியம் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: 8:20
1: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com.
3: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என் 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
4: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கு ஏற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477-0686-8 6477-0686-8.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நேரம் 8:22, இது குட் மார்னிங் கனடா.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காசலிகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தம்பதிகள் ஒரு சுமூகமான குடும்ப வாழ்வை வாழ்வதற்கு இவையெல்லாம் தடையாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சியின் முடிவிலே சில விடயங்களை கண்டறிந்திருக்கிறார்கள். இந்தந்த விடயங்கள் காரணமாகத்தான் குடும்பத்தில் ஒரு விதமான காதல் இல்லாமல் போய்விடுகிறது, அல்லது கணவன் மனைவிக்கிடையில் புரிந்துணர்வின்மை ஏற்படுகிறது. இது மனமுறிவுகள் மனமுறிவுகள் வரை அவர்களை அழைத்துச் செல்கிறது. இந்த காரணங்களை தவிர்த்துவிட்டால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். போன தலைமுறை அளவுக்கு இந்த தலைமுறையிடம் அன்பு வலுவாக இல்லை என்பது பொதுவான ஒரு அபிப்பிராயமாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் விவாகரத்துகளும் மனமுறிவுகளும் செப்பரேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரிந்து வாழுகின்ற சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் பிரிந்து வாழ்வதற்கு முடிவு செய்கிறார்கள். அந்த பிரிந்து வாழ்தல் என்பது ஒரு குடும்பத்தின் உடைவாக, ஒரு குடும்பத்தின் முடிவாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே எடுக்கக்கூடிய முடிவு அந்த குழந்தைகளை எவ்வளவு தூரம் பாதிக்கிறது என்பதை கண்டுகொள்ளாமல் இவர்கள் இருவரும் தங்களுடைய சுய நலன்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டுக் கொடுக்காமல் இந்த குடும்ப உறவை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். இதற்கு காரணம் அன்பு குறைந்துவிட்டது, விட்டுக் கொடுக்கின்ற தன்மை குறைந்துவிட்டது, மற்றவர்களை பற்றி எண்ணி பார்க்கின்ற அந்த எம்பத்தி நிலை இல்லாமல் போய்விட்டது. இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. திருமணமாகி சில காலங்களிலேயே இந்த உறவு முறிவு ஏற்பட்டு விடுகிறது. காதலித்து திருமணம் செய்து நீண்ட காலம் காதலர்களாக இருந்து திருமணம் செய்தவர்கள் கூட திருமண உறவில் நீடித்திருக்க முடியாமல் அதை முறித்துக் கொள்ளுகின்ற சூழல் எங்கள் முன்னால் அதிகம் அதிகமாக காணப்படுகிறது. ஏன் இப்படி இந்த உறவு சிக்கல் ஏற்படுகிறது என்கின்ற ஒரு கேள்வியோடு பயணப்பட்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் கண்டறிந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம், முதலாவது ஒவ்வொருவரும் தமக்கான தனிப்பட்ட ஸ்பேஸ் என்று சொல்லி ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு அதை குடும்ப உறவோடு குழப்பிக் கொள்கிறார்கள். இட்ஸ் மை பர்சனல் என்று சொல்லக்கூடிய இது எனக்கானது, என்னுடைய ஸ்பேஸ் என்ற ரீதியிலே எல்லா விடயங்களையும் கணவனும் மனைவியும் அணுக முற்படுகின்ற போது அங்கே குடும்பம் என்கின்ற அந்த கட்டமைப்பிற்கான தேவையில்லாமல் போய்விடுகிறது. அப்படி ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக தனிப்பட்ட ரீதியிலே அவர்களுடைய உணர்வுகள், அவர்களுடைய தேவைகள், விருப்பங்கள், அதற்கான அந்த ஸ்பேஸ் இருக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் எல்லாவற்றிற்கும் அவர்கள் அப்படியான ஒரு வரையறையை வைத்துக் கொள்வது, சில குடும்பங்களில் பார்த்தால் கணவனிடம் ஒரு தனியான வங்கி கணக்கு, தனியான கணக்குகள் இருக்கும், அதே போன்று மனைவியிடம் இருக்கும், இருவரும் சேர்ந்து குடும்பத்திற்கு தேவையான பணத்தை ஒரு பொது கணக்கிலே போட்டு அந்த குடும்பத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது ஆரோக்கியமாக சிலரால் பார்க்கப்படுகிறது. ஆனால் இதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த பர்சனல் என்கின்ற ஒரு விஷயம் பல இடங்களில் எல்லை மீறி போய்விடுகிறது. இந்த எனக்கான சுயம் என்பதில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவின்மை அல்லது சரியான புரிதலின்மை இந்த பிளவுகளுக்கு காரணமாக பேசப்படுகிறது. அடுத்தது, இப்போது காணப்படக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்கள், இணையதளங்களின் வளர்ச்சி என்பது மற்றவர்களிடம் இருந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பர்சனலை மறைக்க தலைப்படுகிறது. அப்படியாக இணையிடம் சில விடயங்களை மறைக்க தொடங்குகின்ற போது முகம் தெரியாத சமூக வலைத்தள நண்பர்கள் மற்றும் தொலைபேசிகளின் ஊடாக அறிமுகமாகக்கூடியவர்கள், இவர்களோடான உறவு நிலைகள் அதிகரிக்கின்ற போது இவையெல்லாம் எங்கே குடும்ப வாழ்க்கையிலே குழப்பங்களை ஏற்படுத்திவிடுமோ, சந்தேகங்களை தூற்றிவித்துவிடுமோ என்ற காரணமாக ஒரு விடயத்தை மற்றவரிடமிருந்து, கணவனிடமிருந்து மனைவியோ மனைவியிடமிருந்து கணவரோ மறைக்கத் தொடங்குகின்ற போது அங்கே நம்பிக்கையினம் தோன்றி அது உறவு முறிவுக்கு காரணமாகி விடுகிறது. அதாவது அடிப்படையிலே தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிதமிஞ்சியதான தொடர்புகள் இவை காரணமாக உறவு நிலையை சரிவர கொண்டு செல்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அடுத்தது, ஒரு உறவு நிலையில் மிக அடிப்படையாக இருக்கக்கூடிய விட்டுக் கொடுத்தல் என்கின்ற விடயம் இப்போது இல்லாமலே போய்கொண்டிருக்கிறது. யாரும் யாருக்காகவும் அதையும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அதை அவர் செய்தால் என்ன, அதை அவர் செய்தால் என்ன என்று சொல்லி மற்றவர்களிடம் அந்த பாலை பாஸ் பண்ணிவிட்டு இந்த விட்டுக் கொடுத்தல் என்பது மற்றவரிடமிருந்து வர வேண்டும், நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், அவரே பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி கணவரும் மனைவியும் மற்றவர்கள் மீது இந்த விட்டுக் கொடுத்தலுக்கான பொறுப்பை சுமத்துகின்ற, தாங்கள் பொறுப்பேற்க முடியாத, தாங்கள் பொறுப்பு கூறாமல் மற்றவர்களிடம் அந்த விட்டுக் கொடுத்தலை எதிர்பார்க்கின்ற நிலை என்பதும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அதிமுக்கியமான ஒரு விடயம் பற்றி பேசியிருக்கிறார்கள். இந்த ஈகோ, தன்முனைப்பு, நான் என்கின்ற மிகப்பெரிய ஒரு சுத்தியல் இந்த உறவை உடைத்து கொண்டிருக்கிறது. திரைப்படங்களில் இவ்வாறாக ஈகோ கொண்டவர்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது காதலர்களாக இருக்கலாம், இறுதியிலே அவர்கள் அந்த ஈகோவை கைவிட்டு சேர்ந்து விடுவார்கள். ஆனால் உண்மையாக நிஜ வாழ்க்கையிலே ஈகோ கொண்டவர்கள் எப்போதும் சேர முடியாது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக இந்த ஈகோ என்ற இந்த தன்முனைப்பை தூக்கி எறியாவிட்டால் உறவுகள் நிலைத்திருக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அதே நேரம் இந்த டெக்னாலஜி எப்படி புதிய புதிய நபர்களை, முகம் தெரியாதவர்களை, பல்வேறுபட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்து அவர்களோடான ஒரு புதிய உறவு நிலையை தோற்றுவித்து அதில் மூலமாக குடும்பங்களில் குழப்பங்கள் ஏற்படுகிறதோ, அதுபோன்று இந்த டெக்னாலஜி காணப்படக்கூடிய யூடியூபாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல்கள், அவை எவ்வளவு தூரம் உண்மை, அதில் எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இந்த டெக்னாலஜி என்பது எனக்கு எல்லாவற்றையும் போதித்து கொண்டிருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு மனப்பான்மை எல்லோரிடமும் தோன்றுகிறது. யூடியூபை பார்க்கின்றவர்கள், இன்ஸ்டாகிராமை பார்க்கின்றவர்கள், ஃபேஸ்புக்கை பார்க்கின்றவர்கள், டிக்டாக்கை ஃபாலோ பண்ணுகின்றவர்கள், இப்படி எல்லோரும் பல விடயங்களையும் தெரிந்து கொண்டு எல்லாம் சரியான விடயம், எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு மனநிலை கொண்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்படி எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலை வருகின்ற போது மற்றவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களில் இருக்கக்கூடிய உண்மைகளை தாண்டி சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் சொன்னால் அது உண்மையாக இருக்கும், அதையே என்னுடைய வாழ்க்கை துணை சொன்னால் அது சரியாக இருக்காது, இவருக்கு என்ன தெரியப் போகிறது என்று ஒரு ஏளனமான மனநிலையோடு ஒரு விடயத்தை அணுகுகின்ற நிலை அதிகரிக்கிறது. இந்த டெக்னாலஜி தரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஓவர் ஃப்ளோ, அது சரியானதா தவறானதா என்பதை ஒப்பிட்டு பார்க்காமல் நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நம்பி அதை மற்றவர்களிடம் அப்ளை பண்ணுகின்ற போது ஒரு விதமான சிக்கல் நிலை ஏற்படுகிறது. அதே நேரம் நாங்கள் சொல்லக்கூடிய விடயத்தை தெளிவாக சொல்லாமல் மனதுக்குள் வைத்துக் கொண்டு அந்த விடயத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்படி சொல்ல வரக்கூடிய செய்திகளை கேட்பதற்கு மற்றவர்கள் தயாராக இல்லை என்கின்ற ஒரு நிலை வருகின்ற போது ஒருவர் தான் நினைப்பதை சொல்லிவிட துடிக்கிறார், ஆனால் மற்றவர் அதை கேட்க முடியாத அல்லது கேட்கும் நிலையில் இல்லாத போது பிரச்சனைகள் தோன்றுகின்றன. ஆகவே இந்த லிஸ்னிங் ஸ்கில்ஸ் என்பது, அல்லது மற்றவர்களை காது கொடுத்து கேட்கின்ற தன்மை குறைந்துவிட்டது, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்தது எங்களுக்கான இந்த கம்ஃபர்ட் என்ற ஒரு விஷயம் வருகிறது. எல்லாவற்றிலுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் அணிகின்ற ஆடை, பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், எங்களுடைய வேலை, எல்லாவற்றிலுமே இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்பது இருக்க வேண்டும். அதற்காகவும் என்னை மாற்றிக்கொள்ள அல்லது ஒரு கடினமான விடயத்தை தொடுவதற்கு தொடர்வதற்கு விரும்பாத ஒரு மனநிலை இருக்கிறது. எல்லாவற்றையும் எங்களுடைய சௌகரியத்திற்கேற்ற மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதனால் வீட்டில் வேலை செய்வதிலிருந்து வெளியில் வேலை செய்வது வரையில் இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள் இல்லாத விடயங்களை செய்வதற்கு கணவனும் மனைவியும் தயாராக இல்லாத போது அங்கே பிரச்சனைகள் தோன்றுகிறது. குறிப்பாக குழந்தைகள் வந்த பின்னர் அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பிலே இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பங்கு பெற்றுதல், அந்த பார்ட்டிசிபேஷன் என்பது இந்த கம்ஃபர்ட் ஜோன் காரணமாக இல்லாமல் போய்விடுகிறது. அவர் பார்த்துக் கொள்ளட்டும், அவர் அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கம்ஃபர்ட்டில் இருந்து நான் வெளியில் வர மாட்டேன் என்று சொல்லி இருவரும் விடாப்பிடியாக இந்த கம்ஃபர்ட் ஜோனை கட்டுப்பிடித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் தோன்றுகிறது என்கின்ற ஒரு விடயம். தேவையில்லாமல் வரக்கூடிய எரிச்சல், வெளியில் இருக்கக்கூடிய பிரஷர், இதை வெளியில் விட்டு வராமல் அதை வீட்டில் வந்து அழுக்கை துணியோடு அந்த பிரஷரை வெளிப்படுத்துவது, குழந்தைகளிடம் அந்த பிரஷரை போட்டு காட்டுவது, இவை எல்லாமே குடும்பத்தின் ஒரு நல்ல உறவு நிலையை நீடித்திருப்பதற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மற்றவர்களுடைய விருப்பங்கள், மற்றவர்களுடைய ரசனைகள் இவற்றிற்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்காமல் எனக்கு என்ன பிடிக்குமோ அதுவே வாழ்க்கை துணையில் இருக்கக்கூடியவருக்கும் பிடிக்க வேண்டும் என்று எங்களுடைய விருப்பங்களை மற்றவர்கள் மீது திணிப்பது, எனக்கு ஒருவரின் படம் பிடிக்குமாக இருந்தால் அந்த படத்தை தான் மற்றவருக்கும் பிடிக்க வேண்டும், எனக்கு ஒரு உணவு அல்லது எனக்கு ஒரு உணவகம் பிடிக்குமாக இருந்தால் அங்குதான் எல்லோரும் சென்று உணவருந்த வேண்டும், இப்படி எங்களுடைய ரசனைகளை முன்னிலைப்படுத்தி மற்றவர்களுடைய ரசனைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை அளிக்காமல் அல்லது அவர்களுடைய ரசனைகளை மட்டம் தட்டி அது சரியில்லை, அந்த ஹீரோ சரியில்லை, அந்த ஹீரோயின் சரியில்லை, அந்த உணவு சரியில்லை, அந்த உடை சரியில்லை, அந்த கடை சரியில்லை, அந்த நாடு சரியில்லை, அந்த உறவினர்கள் சரியில்லை, இப்படி மற்றவர்களுடைய ரசனைகள் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலை தோன்றுகின்ற போது அது வாழ்க்கை சிக்கலுக்கு கொண்டு செல்கிறது. இந்த மற்றவர்கள் மீதான மரியாதை அல்லது மற்றவர்கள் மீதான மதிப்பு, அவர்களும் மனிதர்கள் என்கின்ற உணர்வு எங்களுக்குள் இருக்க வேண்டும். அது காதலாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து கொள்வது என்பது எந்த வயதிலாக இருந்தாலும் எந்த காலத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களும் சக ஜீவராசிகள் என்கின்ற புரிதலோடு நாங்கள் நகரவோ நடக்கவோ தொடங்குகின்ற போதுதான் வாழ்க்கை இனிக்கும். எப்போது மற்றவர்களை மதிக்காமல் நான் என்கின்ற முனைப்போடு நாங்கள் செயல்பட தொடங்குகிறோமோ அப்போது எல்லாமே உடைந்து போய்விடுகிறது. ஆக ஒரு நீடித்த நிலையான உறவு என்பது எல்லோருக்கும் இன்று தேவைப்படுகின்ற ஒன்று. இங்கு பகிர்ந்து கொள்ளப்பட்ட விடயங்களில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் அது போன்ற ஒரு நீடித்த உறவை நாங்கள் எப்போதும் வைத்திருக்கலாம். இது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7. எட்டு மணி 38 நிமிடம். குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

time signature 24, BPM 76, song

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். புத்தம்புதியதொரு காலை இப்பொழுதே நாங்களும் உற்சாகத்தோடு ஆரம்பித்திருக்கின்றோம். சூரிய வெளிச்சமும் இருக்கின்றது, ஆனால் முகில் கூட்டங்களும் சற்று அதிகமாக இருக்கின்ற ஒரு காலை வேளை. காலை 9:01 12 மணி வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்க போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூலை மாதத்தின் 7 செவ்வாய்க்கிழமை 7/7/2026 இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர்ந்தமைய வாழ்த்துக்கள். அதே நேரம் முன்னேற்றகரமான வாய்ப்புகளோடும் இந்த நாள் தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளே இப்போது ஆரம்பிக்கலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

கே ஜே ஜெயதாஸ் அவர்களது குரலில் பாலநாகமா திரைப்பட பாடல் நேற்று இன்று நாளையின் முதல் பாடலாக கேட்டிருக்கின்றோம். காலை 9:06 இந்த இனிய காலை பொழுதில் ஒரு சிந்தனையும் கூட நாங்கள் பார்க்கலாம். தேக்குச்சி விளக்கை ஏற்றியது, எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள். ஆனால் ஒரு ஞானம் உள்ள ஒருவனோ கீழே எறியப்பட்ட தீக்குச்சியை வணங்குகின்றான். ஏன் தீக்குச்சியை வணங்குகின்றான் என்று சொல்லி கேட்டபோது அவன் சொன்ன பதில், ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்று சொல்லி அவன் கூறியிருக்கின்றான். முக்கியமான ஒரு சில கருத்துக்கள் இங்கே உள்ளடக்கப்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். எப்போதும் நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய பெருவெற்றியை மட்டும்தான் பார்க்கின்றோம். அந்த வெற்றி படிகளுக்கு மேலாக எங்களை அழைத்து சென்றவர்கள் யார், என்னென்ன விடயங்கள் எங்களை ஏற்றி வைத்திருக்கின்றன என்பது தொடர்பாக நாங்கள் கவனிப்பதே இல்லை. பெரும்பாலும் ஏற்றி வைத்து அந்த ஏணியை நாங்கள் மறந்து விடுகின்றோம். நாங்கள் எந்த உயர்வில் இருக்கின்றோமோ அது தரக்கூடிய பிரகாசத்தையும் அது தரக்கூடிய ஒரு ஒளி வெள்ளத்தையும் தான் நாங்கள் கண்டு மகிழ்கின்றோமே தவிர நாங்கள் ஏறி வந்திருக்கக்கூடிய அந்த பாதைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பெரும்பாலும் மறந்து விடுகின்றோம். இங்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியும் கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். ஒரு விளக்கு வந்து ஏற்றி வைக்கப்பட்டதுக்கு பிறகு காற்றின் காரணமாகவோ ஒரு எந்த காரணத்தினாலோ அது அணைந்து விடலாம். ஆனால் மீண்டும் அந்த விளக்கை ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாகத்தான் அந்த தீக்குச்சி இருக்கும். எனவே தீக்குச்சி என்பது மிக அவசியமானது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியம். நாங்கள் ஒரு வெற்றியை பெற்றிருக்கலாம், ஆனால் அந்த வெற்றியில் இருந்து நாங்கள் சற்று காலத்துக்கு பிறகு நாங்கள் கீழிறங்க வேண்டியதாகவும் கூட இருக்கும். ஒரு சில சமயங்களில் தோல்விகளால் நாங்கள் துவண்டு போயிருக்கின்ற போதும் கூட அந்த வெற்றியை எது பெற்றுத்தந்தது என்பது தொடர்பாக நாங்கள் அவதானித்து அது தொடர்பான முக்கியமான அறிவை பெற்றிருக்கின்ற போதுதான் மீண்டும் அந்த வெற்றி பாதையில் எங்களால் நடைபோட முடியும் என்பது தொடர்பான ஒரு ஆழமான சிந்தனையைத்தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பகிர்ந்திருக்கின்றார்கள். தீக்குச்சி விளக்கை ஏற்றியது, எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள். ஆனால் ஒருவனோ கீழே எறியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினான். ஏன் வணங்குகின்றாய் என்று கேட்டபோது அவன் சொன்னான், ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்று சொல்லி. எனவே நாங்கள் எங்களுக்கு யார் உதவி செய்திருக்கின்றார்களோ, நாங்கள் முன்னேற்றகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக எங்களுக்காக யார் பாடுபட்டிருக்கின்றார்களோ, அல்லது என்ன விடயங்கள் என்ன சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எங்களை ஏற்றி வைத்திருக்கின்றன என்பது தொடர்பாக நாங்கள் கண்டிப்பாக கவனித்தல் என்பது அவசியம். ஒருவரது வெற்றியை மட்டும் நாங்கள் காணாமல் அவர் என்ன மாதிரியான ஒரு முயற்சியை செய்து அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்திருக்கின்றார் என்பது தொடர்பாக எல்லாம் சரியாக கவனிக்கின்ற போதுதான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் ஒரு சில சமயங்களில் நாங்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். ஏற்றி வைத்த ஏணியை எப்போதும் நாங்கள் மறந்துவிடவும் கூடாது என்பதை சொல்லுகின்றது இந்த ஒரு ஆழமான சிந்தனை. சூரிய வெளிச்சம் தென்படுகின்றது, இருந்தாலும் முகில் கூட்டங்களோடு தான் இன்றைய காலை பொழுதை நாங்கள் சந்திக்கின்றோம். 22 போதிய வெப்பநிலை உயர்வு, 26 டிகிரி செல்சியஸ் உணரப்படுகின்றது. இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வு என்று சொல்லி பார்த்தால் இன்று பிற்பகல் வழியில் 25 இருக்கும், 32 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். எனவே அதிக வெப்பம் இல்லாத நல்ல வெப்பநிலை உணரில் இருக்கின்ற ஒரு மிதமான இன்னும் ஒரு அழகான நாளாகத்தான் இன்றைய தினம். செவ்வாய்க்கிழமை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். காலை பொழுதில் தான் கொஞ்சம் முகில் ஆதிக்கம் செலுத்தும். மதிய ஒளிக்கு பிறகு பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். அதுவும் மாலை பொழுதெல்லாம் சூரிய வெளிச்சத்துக்கு மட்டுமே உரியதாகவும் கூட இருக்க போன்றது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. 9:01 தான் சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். சமர் சோல்ஸ்டிஸ் வந்து இந்த உத்தியோகபூர்வமாக அந்த சமரை நாங்கள் ஆரம்பித்து அதுக்கு பிறகுதான் இப்போது சமர் நாட்களை நாங்கள் இப்போது அனுபவிக்கின்றோம் என்று சொன்னாலும், சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சிறிய மாற்றம், அதாவது சற்று குறைகின்றது. 1 நிமிடம் இப்போது குறைந்திருக்கின்றது. 9:03, 9:02 என்று சொல்லித்தான் நாங்கள் பெரும்பாலும் சூரியன் அஸ்தமிக்கின்ற அந்த நேரத்தை பெற்றிருந்தோம். இந்த சமர் சோல்ஸ்டிஸோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாட்களில் எனவே அந்த காலப்பகுதி தான் நாங்கள் மிக நீண்ட பகல் பொழுதை அனுபவித்திருக்கக்கூடிய நாட்களாக இருந்திருக்கின்றன. இனி நாங்கள் அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகல் பொழுது சுருங்க போகின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். எனவே 9:01 தான் இன்றைக்கு சூரியஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வாரத்தில் நாளைக்கு புதன்கிழமைக்கு பிறகுதான் சற்று அதிகமான வெப்பமானால் கடும் வெப்பம் என்று சொல்ல முடியாது. 35 டிகிரி செல்சியஸ் வரை நாளைக்கு வெப்பநிலை உயர்கின்றது. மணிக்கோ உடல்நிலை உயர்கின்றது. வெப்பநிலை என்று சொல்லி பார்த்தால் 28 டிகிரி செல்சியஸாக இருக்கும் நாளை நாளில். புதன்கிழமை பகல் பொழுதும் பிரதானமாக வெயிலோடு தான் இருக்கும். வியாழக்கிழமை காலையில் பிரதானமாக வெயில், மதிய வேளையில் தண்டர் ஸ்டோம் வந்து போகலாம். மாலை பொழுதிலும் கூட கிளவுடியாக இருக்கும், வெயிலும் கூட தென்படக்கூடியதாக இருக்கும். 30 வெப்பநிலையாக இருந்தாலும் 37 டிகிரி செல்சியஸ் வரை நாங்கள் உணர இருக்கின்றோம் வருகின்ற வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை 27-33 உணரப்படும். காலையில் வந்து கிளவுடியாக இருக்கலாம், அதன் பின்பு சூரிய வெளிச்சமும் இருக்கும். மதிய வேளை கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் சந்திக்கின்றோம் வெள்ளிக்கிழமை. ஆனால் வெளிச்சமான பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம். வீக்கெண்ட்
சொல்லி பார்த்தால் மீண்டும் மிதமான ஒரு விபத்தை தான் நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். சனிக்கிழமை 26:30 உணரப்படும் வெயில் நிறைந்த ஒரு பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 28:32 வரை உணரப்போகின்றோம். அன்றைக்கும் கூட பிரதானமாக வெயில்தான் நிறைந்திருக்கும். அடுத்த வாரத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கின்ற போது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் ஒரு 37-38 என்று சொல்லலாம் உணரக்கூடியதாகவும் கூட இப்போதைய காலநிலை தகவல்கள் எதிர்வு கூறப்படுகின்றன. ஆனால் வார இறுதி வந்து சூரிய வெளிச்சத்தோடு ஒரு மிதமான வெப்பநிலை உணர்வை தரக்கூடிய ஒரு வார இறுதியாகவும் கூட அமையப்போவதை இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 9:11 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472939 6472939.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599. 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

தர்மம் திரைப்பட பாடல் கேட்டிருக்கின்றோம். 9:23 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமையின் காலை இப்பொழுது இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தாமதங்கள் அவதானிக்கப்படுகின்றன. 401 வெஸ்ட் பவுண்ட் இந்த வேளையில் மக்காவன் ரோட் தாண்டிய பகுதியில் கெனடி வீதிக்கு முன்னர் தாமதங்கள் அவதானிக்கப்படுகின்றன. கெனடியை அண்மித்த பகுதியில் கலெக்டர்ஸ் வந்து அதிக வாகனங்களை சற்று தூரம் எதிர்கொள்கின்றது. அதுக்கு பிறகு தாமத நிலைமைகள் சற்று தணிகின்றன. குறைந்த தாமதங்கள் டிவிபி வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றது. டிவிபி தாண்டிய இடங்களில் குறுகிய தூரம் வந்து எக்ஸ்பிரஸில் தாமத நிலைமைகள் அதிகமாக இருக்கின்றது. கலெக்டர்ஸை பொறுத்தளவில் இந்த வேளையில் டிவிபியிலிருந்து யங் ஸ்ட்ரீட் வரைக்குமே அதிக தாமதங்கள் நிலவுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு பிறகு மீண்டும் தாமதங்கள் டஃபரன் ஸ்ட்ரீட் பகுதியிலும் சற்று அதிகமாக காணப்படுகின்றன. அதன் பின்பு வாகன நெரிசல்கள் சற்று தணிந்திருக்கின்றன என்று சொன்னாலும் மார்டின் க்ரோ ரோட் வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாகவே இந்த தாமத நிலைமைகள் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைகள் தான் இப்போது காணப்படுகின்றது. 401 ஈஸ்ட் பவுண்டிலும் கூட ஹைவே 47 பகுதிகளில் வாகன நெரிசல்கள் உயர்வாக காணப்படுகின்றன. அதற்கு பிறகு குறைவான தாமதங்களை தொடர்ந்து நீங்கள் சந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும். கீழ் ஸ்ட்ரீட் வரைக்குமே தொடர்ச்சியான வாகன நெரிசல்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. பேபியூவிலிருந்து டிவிபி வரைக்கும் கூட மீண்டும் தாமத நிலைமைகள் காணப்படுகின்றன. டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. இடையில் அதிகரித்து பிறகு அதுக்கு பிறகு தனி நெரிசல் இந்த தாமதங்களை எக்னிங்டன் வரைக்கும் நீங்கள் சந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும். மீண்டும் பேவியூ பகுதியிலும் கூட தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. டிவிபி நார்த் பவுண்டிலும் எக்லிங்டனில் இருந்து லோரன்ஸ் வரைக்கும் அதிக வாகன நெரிசல்களும் அதுக்கு பிறகு யோக்மில்ஸ் ரோடு வரைக்கும் குறைந்த வாகன நெரிசல்களும் நிலவுகின்றன. 404 சவுத் பவுண்டிலும் கூட ஃபிஞ்சுக்கு முன்னரே தாமதங்கள் அதிகம் ஆரம்பித்து ஷெப்பர்ட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றது. மீண்டும் 401 அண்மித்த பகுதியிலும் கூட வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்ற நிலைமைதான் 404 சவுத் பவுண்டில் இப்போது காணப்படுகின்றது என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் என்ன முக்கியமான விடயம் என்பது தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கின்றோம். இன்று July 7 உங்களுக்கு பிடித்த ஒரு நாள் வேர்ல்ட் சாக்லேட் டேயாக இன்று வந்து சேர்ந்திருக்கின்றது. மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், சாக்லேட் மில்க் என்று சொல்லி பல்வேறு விதமாக நாங்கள் இந்த சாக்லேட்டை வந்து உள்ளெடுப்பதற்கு மிகவும் விரும்புகின்றோம். மனிதர்களுக்கு மிக மிக அதிகமாக பிடித்திருக்கக்கூடிய உணவுகளில் இதுவும் ஒன்று என்பதைத்தான் நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு சாக்லேட்டுக்கான நாளாக இந்த நாள் இப்போது கடைபிடிக்கப்படுகின்றது. மனிதர்கள் சாக்லேட் தொடர்பான ஒரு ஆர்வத்தை அல்லது விருப்பத்தை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே கொண்டிருந்தார்கள். ஹிஸ்டரி ஆஃப் சாக்லேட் என்று சொல்லி பார்த்தால் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த வரலாற்று தகவல்களின் அடிப்படையில் ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்தது என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆஸ்டெக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமூகத்தினர் வந்து சாக்லேட் பீன்ஸிலிருந்து லிக்விட் சாக்லேட்டை உருவாக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பை செய்திருந்தார்கள். அந்த ஒரு லிக்விட் சாக்லேட்னு சொல்லி பார்த்தால் அது ஒரு பெவரேஜாக உருவாக்கப்பட்டிருந்தது. அதை வந்து எந்த அளவுக்கு அவர்கள் மதித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அந்த காலத்தில் அவர்களால் வணங்கப்பட்டிருக்கக்கூடிய கோட் ஆஃப் விஸ்டம், ஞானத்திற்கான ஒரு கடவுள், குவாட்ஸல் கோட் என்று சொல்லி அந்த கடவுளுக்கான ஒரு பானமாகத்தான அவர்கள் ஆஸ்டெக்ஸ் வந்து அந்த காலத்திலே அந்த சாக்லேட் லிக்விடை வந்து அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அதே நேரம் அந்த காலத்தில் எல்லாம் இந்த கொக்கோ சீட்ஸ், அந்த கொக்கோ பீன்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கரன்சியாகவும் கூட பாவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி இந்த காலத்தில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பணத்திற்கு ஈடாக அந்த சாக்லேட் பீன்ஸும் கொக்கோ பீன்ஸும் கூட அந்த கால மக்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம், ஒரு வீடு ஒன்றை வாங்குவதற்கு ஒரு ஹியூஜ் பைல் ஆஃப் கொக்கோ சீட்ஸை அவர்கள் கொடுத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருளாகத்தனம் கொக்கோ பீன்ஸும் கூட இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் எல்லாம் அவர்கள் உணவாக கொண்டிருக்கக்கூடிய அந்த சாக்லேட் லிக்விடோ அல்லது சாக்லேட்டோ மிக கசப்பானதாகவும் கூட இருந்திருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் அதனோடு சுகரை சேர்த்தால் அப்படியே ஒரு நல்ல ஒரு சுவையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு 16 காலப்பகுதியில் தான் நாம் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஐரோப்பாவில் அது பரவ தொடங்கியது. அந்த அதுவும் இனிப்பு சுவை சேர்க்கப்பட்டிருக்கின்ற அந்த சாக்லேட் வந்து வீடுகளிலே மிக முக்கியமான, மிக அதிகம் விரும்பப்படக்கூடிய ஒரு ஸ்நாக்காக மாற தொடங்கியது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் நாங்கள் இப்போது அதிகம் பாவிக்கக்கூடிய அந்த சாக்லேட் பிராண்ட்ஸ் என்று சொன்னால் அவற்றை உருவாக்கக்கூடிய அந்த பிரபலமான
பிரசன்டே சாக்லேட் கம்பெனிஸ் வந்து 19th நூற்றாண்டில் அல்லது 20th நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தானாம் உருவாக்கப்பட்டன. கட்பெரி என்று சொல்லி பார்த்தால் இங்கிலாந்தில் 1868 ஆண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. அதற்கு ஒரு 25 ஆண்டுகள் கழித்து தான் மில்டன் எஸ் ஹர்ஷே அவரும் கூட அந்த சாக்லேட்டை உருவாக்கக்கூடிய அந்த ப்ரொசஸிங் எக்யூப்மெண்ட்டை வாங்கி ஒரு சிறிய நிறுவனமாகத்தான் அந்த ஹர்ஷே கம்பெனியும் கூட அவர் ஆரம்பித்திருக்கின்றார் என்பதையும் இங்கு சொல்லலாம். நெஸ்லே என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிராண்ட் என்று சொல்லி பார்த்தால் அது 1860களில் தான் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அதுக்கு முந்தைய காலத்தில் இருக்கக்கூடிய மனித வரலாற்றை நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால், 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே கொக்கோ ட்ரீஸ் வந்து காடுகளில் வளர்ந்திருக்கக்கூடியதாகவும் கூட இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதன் பின்பு ஆல்மெக் இந்தியன்ஸ் அவர்களால் கிறிஸ்துக்கு முன் 1500-300 ஆண்டுகள் வரையிலான அந்த கால பகுதியில் வந்து கொக்கோ பிளான்ஸ் வளர்க்கப்பட்டிருக்கின்றன. எங்கன்னு சொல்லி பார்த்தால் சதர்ன் மெக்சிகோ போன்ற இடங்களிலெல்லாம் அவை மனிதர்களால் விரும்பி வளர்க்கப்பட்டிருக்கின்ற மரங்களாக இருந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த காலத்தில் அவற்றிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய அந்த கொக்கோ பீன்ஸின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இனிப்பு சேர்க்கப்படாத அந்த ஒரு பானம் வந்து எலைட் வெல்தி மக்களால் உட்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு என்று சொல்லி பார்த்தால் கிறிஸ்துக்கு முன் 300 ஆண்டுகளிலிருந்து கிறிஸ்துக்கு பின் 500 ஆண்டுகள் வரையில் வந்து இந்த மாயன் கல்ச்சரிலும் கூட கொக்கோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சாக்லேட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை வந்து அவர்களது கலாச்சாரத்திலிருந்து தானாம் தொடங்கி இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். மாயன் லாங்குவேஜ் என்று சொல்லி பார்த்தால் அதில் மரங்களுக்கு வந்து கக்காஹுவா காச்சல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேர் வந்து பயன்படுத்தப்பட்டது. எனவே அதனோடு தொடர்பு கொண்டதாகவும் கூட இருக்கலாம். அதே நேரம் அது வந்து பிட்டர் வாட்டர் அதாவது கசப்பான நீர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பதத்தோடும் கூட தொடர்பு கொண்டதாக இருந்திருக்கின்றது. எனவே அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளில் இருந்துதான் இந்த கொக்கோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை உருவாக்கி அதுக்கு பிறகு அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இனிப்பான அந்த ஒரு விடயம்தான் சாக்லேட் என்று சொல்லி பெயர் பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு வகையான சாக்லேட்ஸை நாங்கள் கண்டுபிடிக்க தொடங்கினோம் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மில்க் சாக்லேட் எல்லாம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னால் 1875 ஆண்டுகளில் தான் நாம் இந்த மில்க் சாக்லேட் எல்லாம் உருவாக்க தொடங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த காலப்பகுதியில் வந்து மிக பெரும் பணக்காரர்களால் மட்டும்தான் அவற்றை வாங்கி சுவைக்க முடிந்திருக்கின்றது. 1895 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாம் சாக்லேட் வந்து அஃபோர்டபுளான ஒரு உணவாக மாற தொடங்கியது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். மில்டன் ஹர்ஷே தான் இந்த ஹர்ஷே பார்ஸை முதன் முதலாக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஒரு சாதாரண பொதுமகனும் கூட வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மலிவான விலையில் விற்க தொடங்கி இருந்தது அந்த ஹர்ஷே பாரை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதுக்கு பிறகுதான் பலரும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த சாக்லேட் வந்து எங்களது கைகளில் கிடைத்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் சாக்லேட் வந்து ஒரு ஃபர்மெண்டட் ஃபுட்டாகத்தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்பதையும் கூட நாங்கள் இங்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நிறையவே சொல்லிக்கொண்டு போகலாம். இந்த சாக்லேட் தொடர்பாக பலருக்கும் பிடித்திருக்கக்கூடிய ஒரு உணவு இன்றைய நாள், அதற்கான ஒரு தினம் வேர்ல்ட் சாக்லேட் டே என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 9:32 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: தவறவிடாதீர்கள். அழையுங்கள். அகமத் தம்சேன், 4370760702.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416371-1487.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Kiruba Tanabala Sinkam. 416-298-2777. MortgageSolutions.ca.
7: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, Scarborough. Pharmacy and Mechanical Sandipil. 416-731-7044. Selassie.ca.
8: Patukkuru Panbalai. East FM 102.7.

நேற்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. காலை 9:44 இந்த வேளையில் ஒரு சிந்தனை கதை அதனோடு இணைந்திருக்கக்கூடிய முக்கியமான சிந்தனையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அங்கீகாரத்திற்காக அங்கே தவிக்கின்றார். மற்றவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லா மனிதர்களிடையேயும் கூட கண்டிப்பாக காணப்படுகின்றது. ஒரு மனிதன் அல்லது ஒரு குழு அல்லது ஒரு இனம் ஏற்கப்படாத போதுதான் அந்த மனிதனோ அல்லது அந்த குழுக்களோ அல்லது அந்த இனமோ தாங்கள் ஒதுக்கி வைக்கப்படுகின்றோம் என்று சொல்லி கருதுகின்ற போது அது எரிச்சலாக, கோபமாக, பகையாக, சில நேரங்களில் வன்முறையாக, ஒரு பெரும் போராக கூட வெடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே தோன்றி விடுகின்றது. எனவே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோம் என்ற ஒரு உணர்வினை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த எதிர்மறையான விரோத உணர்வுகளை நாங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அன்பு, பணிவு, மரியாதை என்று சொல்லி சிறந்த பெறுபேறுகள் எல்லாவற்றினையும் இந்த மாதிரியாக ஒருவரை ஒருவர் பாராட்டக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு குணத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாராட்டு என்பது கிடைக்கின்ற போது அது எல்லோருக்குமே

மகிழ்ச்சியை தரக்கூடியதாகத்தான் இருக்குமானால் ஒருவரை நாங்கள் பாராட்டுகின்ற போதோ அது உண்மையான பாராட்டாக இருத்தல் என்பதும் கூட அவசியமாகின்றது. ஒரு வஞ்ச புகழ்ச்சியின் மூலமாக யாரும் எந்த நன்மையுமே பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. மாறாக அது உண்மையிலேயே கொடுக்கப்படாத ஒரு பாராட்டு என்று சொல்லி தெரிய வருகின்ற போது அது மேலதிகமான விரோதத்தையும் ஒரு பழிவாங்கும் உணர்வையும் தான் அங்கு ஏற்படுத்த காரணமாக அமைந்து விடுகின்றது. ஒரு குட்டி கதை இங்கு சொல்லப்படுகின்றது. ஒரு நாட்டின் மன்னர் வந்து சபையில் இருந்தபோது மன்னரை பார்ப்பதற்கு அயல் நாட்டு புலவர் ஒருவர் வருகின்றார் என்ற ஒரு செய்தி அவர் வருவதற்கு முன்பே அந்த அரண்மனைக்கு வந்து சேர்ந்து விடுகின்றது. எனவே இந்த அரண்மனைக்கு இப்போது வரப்போகின்ற அந்த அண்டை நாட்டு புலவர் யார் என்று சொல்லி அந்த மந்திரி அவரை பற்றி அறிந்து மன்னரிடம் சொல்லுகின்றாராம். மன்னா, வருகின்ற புலவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருத்தல் அவசியம். அந்த புலவர் ஒரு அண்ட மகா புழுகர். மன்னர்களை புழுகு புழுகு என்று சொல்லி புழுகி பெரும் பரிசுகளை பெறுவதில் அவர் கை தேர்ந்தவராக இருக்கின்றார். எனவே அவரது விடயத்தில் கவனமாக இருங்கள். அவர்தான் இப்போது இந்த அரண்மனையில் உங்களை பார்க்க வரப்போகின்றார் என்று சொல்லி அவர் வருவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் மன்னருக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை அந்த மந்திரியினால் கொடுக்கப்படுகின்றது. சிறிது நேரத்திலே எதிர்பார்த்ததைப் போல அந்த புலவர் வந்து அந்த அரண்மனைக்குள்ளே நுழைகின்றார். இப்போது அங்கு வந்த அந்த புலவர் மன்னரை பார்த்து புகழுரைகளை பெருமளவில் சொல்ல ஆரம்பிக்கின்றார். தனது கற்பனைக்கு எட்டியவரை என்னவெல்லாம் ஒருவரை புகழ்ந்து தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மன்னரை அவர் புகழ்ந்து தள்ளிக்கொண்டே இருக்கின்றார். இப்போது அந்த அரண்மனையிலே இருந்திருக்கக்கூடிய அந்த மன்னரை எச்சரித்த மந்திரிக்கும் சரி, அல்லது அந்த அரச சபையில் இருக்கக்கூடிய ஏனைய அமைச்சர்கள் மற்றும் ஏனைய காவலர்கள் போன்றவர்களுக்கும் சரி, மன்னரை பார்த்து அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு புகழுரைகள் நகைப்பிற்குரியதாக இருக்கின்றது. ஆனாலும் கூட முடிந்தளவுக்கு சிரிப்பை அடக்கிக் கொள்ளுகின்றார்கள். மன்னர் முன் கொஞ்சம் அடக்கமாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி வாயை பொத்தி தங்களது சிரிப்பினை அடக்கிக் கொண்டு அந்த அரசு சபையில் இருக்கக்கூடியவர்கள் இருந்திருக்கின்றார்களாம். இப்போது புலவர் தன்னாலி என்றவரை மன்னரை புகழ்ந்து தள்ளிக்கொண்டே இருக்கின்றார். மன்னரின் அரியாசனத்துக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த மந்திரி வந்து மன்னரின் காதுக்குள்ளே ரகசியமாக சொல்லுகின்றார். அரசே, பார்த்தீர்களா, நான் ஏற்கனவே உங்களை எச்சரித்திருக்கின்றேன். இந்த புலவர் ஒரு அண்டமகா புழுகன் என்று சொல்லி உங்களிடம் பெரிதாக எதையோ கறப்பதற்காகத்தான் இந்த மாதிரி உங்களை புகழ்ந்து தள்ளிக்கொண்டே இருக்கின்றான். இவனது விடயத்தில் நீங்கள் சற்று அவதானமாக இருங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு எச்சரிக்கையை சொன்னபோது அதற்கு வந்து மன்னர் சொன்ன பதில் தான் இங்கு நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கு. மன்னர் என்ன சொன்னார் சொன்னாலாம், என்னை யாருமே ஏமாற்ற முடியாது. புலவர் சொல்லக்கூடிய அத்தனையும் நான் மிகவும் அவதானமாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். இதுவரை அவர் சொன்னவை எல்லாமே முற்றிலும் உண்மைதான். ஏதாவது போய் கூறட்டும், பார்க்கலாம், அப்போது நான் அவரை பார்த்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லி மன்னர் சொன்னபோது மந்திரி வாயடித்து போகின்றார் என்பதுதான் அந்த ஒரு குட்டி கதை. எனவே எத்தனையோ எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட ஒருவர் வந்து எவ்வளவுக்கு புகழ்ந்து தள்ளினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்குதான் மன்னர் மட்டுமல்லாமல் எல்லா மனிதர்களிடம் கூட இருக்கின்றது. தனக்கு தனது அந்த ஒரு தகுதிக்கு ஏற்றதில்லாத அந்த புகழுரைகள் அல்லது பாராட்டுகளையும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தான் இப்போது பெரும்பாலும் தயாராக இருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த கதையும் கூட சொல்லுகின்றது. எனவே பாராட்டப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடமும் கூட இருக்கின்றது. இதனால் இந்த உள்மன ஆசையினை பூர்த்தி செய்வதன் மூலம் மற்றவர்களுடன் நாங்கள் மிகச்சிறந்த உறவினை பேண முடியும் என்பதோடு மட்டுமல்லாமல் சிறந்த பெறுபவர்களையும் முன்னேற்றத்தையும் கூட எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாராட்ட வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமாக அந்த புலவர் மன்னரை பாராட்டியது போல நாங்கள் பாராட்டுதலும் கூட தவிர்க்கப்படுதல் மிக மிக அவசியமாகின்றது என்பதைத்தான் நாங்கள் இங்கு சொல்லலாம். இல்லாத ஒன்றினை சொல்லி பொய்யாக ஒரு பாராட்டை கொடுக்கின்ற போது அது அந்த பாராட்டப்படுபவரது நேர்மையையும் அவரது உழைப்பையும் அல்லது பாராட்டக்கூடிய எங்களது நம்பகத்தன்மையினையும் நேர்மையையும் கேள்விக்குறியாக்கி விடுகின்றது. இங்கு இரண்டு பேருமே உண்மையில்லாதவர்களாகத்தான் ஆக்கப்படுகின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் கண்டிப்பாக மனதில் வைத்துக் கொள்ளுதல் அவசியமாகின்றது. எனவே எங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்களிடம் பொதிந்திருக்கக்கூடிய உண்மையான திறமைகள் அல்லது அவர்களிடம் மறைந்திருக்கக்கூடிய நல்ல குணங்கள், நல்ல திறமைகள் போன்றவற்றை அடையாளம் கண்டு அவை தொடர்பான அந்த பாராட்டுக்களை நாங்கள் உண்மையாகவே மனதிலிருந்து கொடுக்கின்ற போது அது இன்னும் ஒரு மனிதரை மிகப்பெரிய அளவில் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். தேவையில்லாத பொய் புகழுரைகள், பொய்யான பாராட்டுக்கள் எல்லாமே ஒரு மனிதனது
ஒரு தற்பெருமையைத்தான் அதிகரித்து இல்லாத திறமையை அவரோடு ஒரு இடத்தில் வெளிப்படுத்த முடியாமல் போகின்ற போது மிக பெரும் மன உளைச்சலுக்களும் கூட அவர் தள்ளப்படக்கூடிய சாத்தியங்களை நாங்களே உருவாக்கி விடுகின்றோம். எனவே சரியான பாராட்டை கொடுங்கள். சரியான பாராட்டு உங்களுக்கு கிடைக்கின்ற போது அது தொடர்பாக அதிகம் மகிழுங்கள் என்பதைத்தான் இன்றைய நாளின் இந்த சிந்தனையின் மூலமாகவும் கூட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 9:50 ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: Hi-Fi Barbershop. சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. Hi-Fi Barbershop ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகிலுள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது Hi-Fi Barbershop. Ramesh, 437-243-1719, 437-243-1719.
4: Prusha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: East FM.

நேரம் காலை 10:04 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளே அழிஞ்சு கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241-212 ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com, யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை வந்து நாளைய தினம் 3% உயர்வை சந்திக்கலாம் என்று சொல்லித்தான் இப்போதைய தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைய விலையிலும் பார்க்க, நாளைக்கு நீங்கள் 3% அதிகமான விலையில் தான் எரிபொருளை பெற முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். முகில் கூட்டங்கள் அதிகம் இருந்தாலும் சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் காண்கின்றோம். 22 இப்போதைய வெப்பநிலை 26°C தான் உணரப்படுகின்றது. ஒரு 12 மணி வரைக்கும் சற்று அதிகமான முகில் இருக்கலாம். அதுக்கு பிறகு வெளிச்சம் முகிலும் பிற்பகல் வழியில் இணைந்திருக்கும். மாலை பொழுதில் முகில் விலகி முழுமையாகவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்க போகின்றது என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. இன்று வெப்பநிலை உயர்வு 25 இருக்கும். 32 வரை நாங்கள் உணரப்போகிறோம். இரவில் 18 உணரப்படும். இரவு 9:01 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. கடந்த வாரம் போலல்லாமல் இந்த வாரம் சற்று தணிந்திருக்கக்கூடிய ஒரு வெப்பத்தை தான் நாங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு என்று சொல்லி பார்த்தால் புதன்கிழமை பிரதானமாக வெயிலும் இருக்கக்கூடிய நிலைமைகள் சொல்லப்படுகின்றன. 28 வெப்பநிலை 35 வரை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் நாளைய நாளில். வியாழக்கிழமை பிரதானமாக வெயில், மதிய வேளை தண்டஸ்டோம் வந்து போகலாம். வெப்பநிலை இன்னமும் உயர்ந்து 30 இருக்கும். 37 வரை உணரக்கூடியதாக இருக்கும். எனவே சற்று வெப்பம் உயர்கின்றது வருகின்ற வியாழக்கிழமை. இரவு வழியிலும் மெல்லிய மழை தூரல் எதிர்பார்க்கப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை கிளவுடியாக ஆரம்பிக்கலாம், ஆனால் அதன் பின்பு சூரிய வெளிச்சம் தென்படும். மதிய பொழுதில் மெல்லிய மழையும் கூட இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. 27 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 33 வரை நாங்கள் உணரப்போன்றோம். இது வெள்ளிக்கிழமை. வீக்கெண்டை பார்த்தால் ஒரு மிதமான வெப்பநிலை உணரல இருக்கக்கூடிய 2 தான் வரப்போகின்றன. சனிக்கிழமை 26-30 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 28-32 உணரப்படும். அன்றைக்கும் பிரதானமாக வெயில் தான் என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். 10:06 ஆகி இருக்கின்றது. பிரான்ஸ் வந்து இப்போது மிக அதிகமான காட்டுத்தீ பரவலை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதிலும் சதர்ன் பிரான்சில் தொடர்ந்து பரவி வரக்கூடிய அந்த காட்டுத்தீயின் காரணமாக ஒரு 10,000 பேர் வந்து வெளியேற்றப்படக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள்தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பாவின் பெரும் பகுதியை கடந்த ஒரு சில வாரங்களாக வாட்டி வதைத்திருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தின் தொடக்க கால வெப்ப அலை, அதன் தாக்கங்களுடன்தான் இப்போது சதர்ன் பிரான்ஸ் வந்து காட்டுத்தீயையும் எதிர்கொள்ளுகின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே 10,000 அதிகமானவர்கள் தங்களது சொந்த கிராமங்களிலிருந்தும் மற்றும் நகரங்களிலிருந்தும் கூட வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ஸ்பெயினுடனான அந்த ஒரு எல்லைப்பகுதியில் அதிகமான அளவுக்கு அந்த காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் இப்போது நிகழ்கின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் குறைந்தது ஒரு 4,600 ஹெக்டேர்ஸ் நிலப்பரப்பு வந்து இந்த மாதிரியான காட்டுத்தீயில் எரிந்தடைந்திருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக தீப்பரவல் பல இடங்களிலும் காணப்படுகின்றன என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாரமும் கூட பிரான்ஸ் மற்றும் வெவ்வேறு இடங்கள், போர்ச்சுகல், ஸ்பெயின் போன்ற இடங்களிலெல்லாம் 40°C வெப்பநிலை எட்ட போகின்றது என்பது தொடர்பான எதிர்வு கூறுகள் தரப்பட்டிருக்கின்றன. கடந்த ஒரு சில வாரங்கள், அதாவது ஒரு 2 முன்பு மிக மிக அதிகமாகவே அந்த வெப்பநிலை உயர்வுடன் கூடிய நாட்களே, அதாவது ஒரு பெரும் வெப்ப அலையை தான் அந்த பகுதிகள் சந்தித்திருந்தன. அதுக்கு பிறகு கடந்த வாரத்தில் சற்று அந்த வெப்பநிலை தணிந்திருந்தாலும் மீண்டும் இந்த வாரத்திலிருந்து 40°C அண்மித்த அல்லது அதனை தாண்டி இருக்கக்கூடிய வெப்பநிலை உணர்நிலைத்தான் போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற இடங்கள் மீண்டும் பெறுகின்றன. அந்த ஜூன் மாதத்தின் நிறைவில் வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வெப்ப அலை ஏற்படுத்தியிருக்க பல்வேறுபட்ட சாதனைகளை இந்த காலத்தில் இந்த வெப்ப உயர்வு வந்து முறியடிக்கப் போவதில்லை என்று சொன்னாலும், அதுவும் கூட ஒரு அசாதாரணமான ஒரு வெப்பநிலை உயர்வாகத்தான் இப்போதைய காலத்தில் வருகின்ற இந்த வெப்பநிலையும் கூட இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஜூன் மாதத்தில் பிரான்ஸ் போன்ற நாடுகள் சந்தித்திருக்கக்கூடிய ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹீட் வேவ் என்று சொல்லி பார்த்தால் வெப்பநிலையை வந்து ஒரு 42-44°C வரை ஒரு சில பகுதிகள் சந்தித்திருந்தன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதே நேரம் ஜூன் 24 தேதி தான் பிரான்ஸ் வந்து
மிக மிக வெப்பமான நாளை பதிவு செய்திருக்கின்றது என்று சொல்லித்தான் நீங்கள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது பிரான்சின் அரை பங்கான பகுதிகள் வந்து மிக உச்சமான வெப்பநிலையை பதிவு செய்தது ஜூன் 24ஆம் தேதியில் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு வெப்பநிலையின் தாக்கத்தின் காரணமாக 2025 மேலதிகமான மரணங்கள் பிரான்சிலும், பெல்ஜியத்தில் 1222 மேலதிகமான மரணங்களும், நெதர்லாண்ட்ஸில் 480 மரணங்களும் நிகழ்ந்திருக்கின்றது இந்த ஹீட்வேவின் போது என்பது தொடர்பாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இப்போதைய இந்த காலநிலை மாற்றம் உலகம் முழுவதிலுமே அதன் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் ஐரோப்பாவில் வந்து மிக அதிகமான பாதிப்புகள் உணரப்படுகின்றன. இந்த காலநிலை மாற்றத்தின் விளைவாக மிக விரைவாக வெப்பநிலை உயர்வை சந்தித்து வரக்கூடிய ஒரு கண்டமாகத்தான் ஐரோப்பா கண்டம் காணப்படுகின்றது. இந்த குளோபல் அவரேஜிலும் பார்க்க இரட்டிப்பான அளவுக்கு அது மிக விரைவான வெப்பநிலை உயர்வை சந்தித்து வருவதாக கோப்பர்னிக்கஸ் கிளைமேட் சர்வீஸ் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றது. இது வந்து இந்த மாதிரியான வெப்பநிலை உயர்வின் காரணமாகத்தான் இந்த சம ஹீட் வேவ்ஸ் வந்து அடிக்கடி வருகின்றது. அதன் தாக்கமும் கூட உயர்வாக இருக்கின்றது. ஐரோப்பாவின் நீர்வளங்கள் மற்றும் வெவ்வேறு துறைகளிலும் கூட அது பெரும் தாக்கத்தை உருவாக்கியிருக்கின்றது. அதே நேரம் இப்போது இந்த கடுமையான காட்டுத்தீ பரவலுக்கும் அது காரணமாக இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 10:10 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Centre, 20 Torham Place, Brighton Convention Centre, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: Scarborough Convention Centre, Brighton Convention Centre, எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-226.
6: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, Petrukolvadil, Siramangalai Sandhikkindreergala. No problem. Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum Petrukolamudiyam. Ungal Loan Processing Nai, Udanakudan Email Udaga Update Seyyapadam. Subhra Mortgage Financial Solutions, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656
7: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

10:24 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். செவ்வாய்க்கிழமையின் காலை வேளை நார்த் அட்லாண்டிக் ட்ரீடி ஆர்கனைசேஷன் நேட்டோ அதன் முக்கியமான மாநாடு நடத்தப்படுகின்றது இந்த முறை என்று சொல்லி பார்த்தால், இது வந்து துருக்கி வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மாநாடாகத்தான் இப்போது இன்றைய நாளில் ஆரம்பிக்கின்றது. 2 நாட்கள், July 7 மற்றும் July 8 தேதிகளில் டர்க்கியின் தலைநகர் அங்காராவில் தான் அந்த 36th நேட்டோ சமிட் வந்து நடத்தப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் பல முக்கியமான நாடுகளின் தலைவர்கள் அதில் கலந்து கொள்வதற்கு சென்றிருக்கின்றார்கள். கனேடிய பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி உட்பட பல நாடுகள், நேட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கின்ற இந்த நிலையில் இப்போது யுக்ரேனியன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முக்கியமான ஒரு சில கோரிக்கைகளை இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய நேட்டோ தலைவர்களுக்கு முன்வைக்கின்றார். தீவிரமடைந்து வரக்கூடிய ரஷ்ய தாக்குதல்களில் இருந்து யுக்ரேனியர்களை பாதுகாத்துக் கொள்ள அவசரமாக தேவைப்படக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குங்கள் என்று சொல்லித்தான் யுக்ரேனிய நட்பு நாடுகளை வலியுறுத்துவதற்காக இந்த நேட்டோ சமிட்டை யுக்ரைன் பிரசிடென்ட் பயன்படுத்தி கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு சொல்ல முடிகின்றது. ஒரு வாரத்திற்கும் குறைவான காலத்தில் யுக்ரைனின் தலைநகர் கீவ் மீது 2 முறை ரஷ்யா வந்து மிக மிக தீவிரமான தாக்குதல்களை நடத்திய நிலையில் அங்கிருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் அந்த ஏவுகணைகள் வீழ்ந்து வடித்ததன் காரணமாக 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இப்போது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கடும் தாக்குதல்களை அடுத்துதான் யுக்ரைனியன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த உதவிக்கான அழைப்பை வந்து இப்போது விடுத்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதே நேரம் இந்த நேட்டோ சமிட் என்று சொல்லி பார்த்தால் இங்கு அங்காராவில் நடைபெறக்கூடிய இந்த உச்சி மாநாட்டில் ஜெலன்ஸ்கிக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவருடன் ஒரு முக்கிய சந்திப்பை நடத்துவதற்கும் அல்லது ரஷ்யாவின் இந்த கொடுமையான தாக்குதல்கள் தொடர்பான முக்கியமான ஒரு உதவியை பெறுவதற்கும் கூட அவருக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த இப்போதைய யுக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல்கள் என்று சொல்லி பார்த்தால் யுக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக தொடர்ச்சியாகவே ரஷ்ய பகுதிகளுக்குள் ஊடுருவி நடத்தக்கூடிய இந்த ட்ரோன் தாக்குதல்களுக்கு எதிரான ஒரு எதிர்வினையாகத்தான் இப்போது ரஷ்யாவினால் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அண்மை நாட்கள் என்று சொல்லி பார்த்தால் யுக்ரைனின் ட்ரோன்ஸ் வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் காணப்படுகின்ற ஆயில் ரிஃபைனரிஸ் அண்ட் மிலிட்டரி டார்கெட்ஸை தொடர்ந்து தாக்கி வருகின்ற நிலையில் இப்போது ரஷ்யாவுக்குள்ளும் கூட பவர் கட்ஸ் ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஃபியூவல் ஷார்டேஜஸும் கூட பல இடங்களிலும் கணிசமான அளவுக்கு ஏற்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் அதற்கு பதிலடியாக இந்த தீவிரமான தாக்குதல்கள் யுக்ரைனின் தலைநகர் மீது அண்மைய நாட்களில் நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இரவுப்படுதலும் கூட 430 அன்மேன்ட் ஏரியல் ட்ரோன்ஸை தாங்கள் இடை மறைச்சிருக்கின்றோம் என்று சொல்லி யுக்ரைன் தெரிவித்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் யுக்ரைனுக்கு வந்து இப்போது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது வந்து ரஷ்யா தொடர்ந்து நடத்தக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக் என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நேற்று திங்கட்கிழமை யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ரஷ்யாவினால் ஏவப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலும் எல்லா ட்ரோன்ஸுமே இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த மிசைல்ஸ் போன்றவற்றைத்தான் முழுமையாகவே யுக்ரைனினால் இடைமறித்து அழிக்க முடியவில்லை. எனவே ஏவுகணைகள் அதன் தாக்குதல்கள் தொடர்பான தோல்விதான் இப்போது யுக்ரைனில் ஒரு பெரும் அபாயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஏவுகணைகள் என்று சொல்லி பார்த்தால் அவற்றை இடைமறிப்பது என்பது ஒரு இலகுவான விடயமல்ல. அவை வந்து ஒரு மணி நேரத்தில் பல 1000 கிலோமீட்டர் வேகத்திலே அவை பறக்கின்றன. மேலும் அவற்றை எதிர்கொள்வதற்கு யுக்ரைனில் வந்து போதுமான அளவுக்கு அமெரிக்க தயாரிப்பாக இருக்கக்கூடிய அந்த பேட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து இப்போது இல்லை. எனவே அதற்கான ஒரு உதவியை கேட்டுதான் இப்போது இந்த நேட்டோ சந்திப்பை வந்து யுக்ரைனிய அதிபர் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ட்ரோன்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இவை வந்து
சீப்பானவையாகவும் கூட இருக்கின்றன. எனவே தாக்குதல்களில் அவை அதிகம் பெரிய எண்ணிக்கையிலே பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இந்த மாதிரியான ஆளில்லா அந்த ஒரு ட்ரோன்ஸ் வந்து பறக்கின்ற போது அவை அதிக வேகத்தில் பறக்கக்கூடியதாக இல்லை, அவை கொஞ்சம் குறைவான வேகத்தில் தான் பறக்கின்றன. அதே நேரம் அவை வந்து சிறிய அளவிலான அந்த குண்டுகளைத்தான் சுமந்து செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த மாதிரியான ட்ரோன்ஸை இடைமறித்து அழிப்பது என்பது சற்று ஒப்பீட்டளவில் இலகுவான ஒரு காரியமாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக ஆபத்தானவையாக இந்த க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து கருதப்படுகின்றன. இவை வந்து ஜெட் என்ஜின்ஸின் மூலமாக ஒந்தி தள்ளப்படக்கூடியவையாகவும் கூட இருக்கும். ஆனால் இவற்றின் அந்த ஒரு பரப்பு என்று சொல்லி பார்த்தால் அதுவும் கூட பெரும்பாலும் இந்த ராடரில் இருந்து தப்பித்துக்கொள்வதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு பரப்பாகத்தானாம் இருக்கும் இந்த குரூஸ் மிசைல்ஸ். அவையும் சற்று ஆபத்தானவை. அதற்கு அடுத்த நிலையில்தான் இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இவை வந்து ராக்கெட் பவர்டு மிசைல்ஸாகத்தானாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றின் அந்த ஒரு பாதை என்று சொல்லி பார்த்தால் அது வந்து ஒரு வில் மாதிரி தானாம் இருக்கும், ஒரு அரைவட்ட பாதையாக பெரும்பாலும் இருக்கும், ஒரு வில் மாதிரியான ஒரு பாதையில் தான் அது பயணிக்கின்றது. மிக விரைவாகவே அது மேலெழுந்து அந்த ஒரு உச்சப்புள்ளியை அடையும். அதுக்கு பிறகுதான் அவை அந்த டார்கெட்டை நோக்கி, அந்த இலக்கையை நோக்கி அதன் வேகத்தை அதிகரித்து அந்த உயரத்தை குறைத்து கொண்டு அங்கு சென்று அது விழுந்து வடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஒரு பாதையும் சரி, அதன் வேகமும் சரி, அதனை இடைமறித்து அழிப்பதற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இந்த மாதிரியான பாலிஸ்டிக் மிசைல்ஸை இடைமறித்து அழிப்பதற்கான அந்த பேட்ரியாட் மிசைல்ஸ் எங்களுக்கு அதிகம் தேவைப்படுகின்றது. அவற்றை நாங்கள் எங்களது ஸ்டோரேஜில் வைத்துக் கொள்வதில் பயன் ஏதும் இல்லை. யுக்ரைனிய மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் அந்த சேமிப்பு கிடங்களிலிருந்து அந்த பேட்ரியாட் மிசைல்ஸை பயன்படுத்தியாக வேண்டும் என்று சொல்லியும் கூட ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு யுக்ரைன் இப்போது ஒரு அவசர வேண்டுகோளையும் முன்வைத்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:31 நிமிடம்

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், ஸ்ரீ லங்கன் dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM business.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
6: 416-461-6401.
7: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. East FM
9: 102.7.

நேற்று இன்று நாளைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:42 ஆகி இருக்கின்றது. ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெறுகின்றன. இன்னும் 1.5 வாரங்கள் தான் மீதம் இருக்கின்றன. இந்த நிலையில் இப்போது அடுத்தடுத்த கட்டங்களுக்குள் முக்கியமான ஒரு சில அணிகள் நுழைந்திருக்கின்றன. நேற்றைய ஆட்டம் வந்து போர்ச்சுகல் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்திருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருக்கான அந்த ரசிகர்கள் வந்து பெரும் ஏமாற்றத்தை சந்தித்திருந்த ஒரு நாளாக நேற்றைய தினம் அமைந்திருக்கு. ஸ்பெயினோடு போர்ச்சுகல் விளையாடி 1-0 என்ற ஒரு கோல் கணக்கில் தான் போர்ச்சுகல் நேற்று தோல்வியை சந்தித்திருந்த நிலையில் போர்ச்சுகல் அணி இந்த ரவுண்ட் ஆஃப் 16 வெளியேறி இருக்கின்றது. காலிறுதிக்கு அது முன்னேறவில்லை. ஸ்பெயின் ஒரே ஒரு கோலை அடித்து இப்போது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கின்றது. போர்ச்சுகல் அணி வெளியேறி இருக்கின்றது என்பதை தவிர போர்ச்சுகல் சார்பாக ரொனால்டோ வந்து விடை பெற்றிருக்கின்றார் என்பதுதான் இப்போது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக தான் காணப்படுகின்றது. போர்ச்சுகலுக்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாடி இருக்கக்கூடிய கடைசி ஃபிஃபா வேர்ல்ட் கப் இதுவாகத்தான் இருக்கின்றது. இதனால் இந்த சொக்கர் அந்த ஒரு விளையாட்டின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவரின் வாழ்க்கை பயணம் ஒரு பெரிய பரிசு கிடைக்காமலேயே முடிவுக்கு வருவது என்பதும் கூட பலருக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சகாப்தத்தின் முடிவாகத்தான் ஒரு முக்கியமான ஒரு முடிவாகத்தான் உலகம் வந்து இந்த ஒரு போர்ச்சுகல் அணியின் தோல்வியை இப்போது பார்க்கின்றது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சர்வதேச கால்பந்து மைதானங்களை தனது அசைவினால் ஆட்டி படைத்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரது உலகக்கோப்பை கனவு நேற்றைய தினம் கலைந்து போயிருக்கின்றது என்பதைத்தான் பலர் தங்களது கருத்துக்களாகவும் கூட பகிர்ந்திருக்கின்றார்கள். அடிமட்டத்தில் இருந்து தனது உழைப்பால் மட்டும்தான் இந்தளவுக்கு அவர் முன்னேறி இருக்கின்றார் என்பதும் கூட எங்கு முக்கியமான ஒரு விடயம். தனது தாய் நாட்டிற்கு உலகக்கோப்பையை வென்று கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரது ஒரு பெரிய கனவாகவும் கூட இருந்திருக்கின்றது. அதற்காக அவர் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பட்ட விமர்சனங்கள் அல்லது அவர் காட்டியிருக்கக்கூடிய உழைப்பு அர்ப்பணிப்பு எல்லோரும் அறிந்த ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. ஆனால் நேற்றைய தினம் டாலஸில் நடைபெற்றிருக்கின்ற அந்த ஒரு போட்டியில் அந்த ஒரு மைதானத்தின் புல்வெளியில் அவரது கனவு கரைந்து போயிருக்கின்றது. அந்த போட்டி முடிந்ததும் யாரிடமுமே பேசாமல் தலையை கவிழ்ந்தபடி கண்களில் வழியக்கூடிய அந்த கண்ணீரை அவர் மறைக்க முயன்று அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி அவர் நடந்து சென்ற அந்த காட்சி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனங்களை வந்து சுக்குநூறாக உடைத்தது என்பது தொடர்பாகவும் கூட பல கருத்துக்களை காணக்கூடியதாக இருந்திருக்கின்றது. இருந்தாலும் அவர் இந்த உலகக்கோப்பையை வெல்லவில்லை என்பதற்காக அவரது பெருமைகள் மறைந்து போகப் போவதில்லை. அவர் இதுவரை படைத்திருக்கக்கூடிய சாதனைகள் வந்து தொடர்ந்து நினைவு கூறப்படும் என்பதுதான் இங்கு ரொனால்டோ தொடர்பாக சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான விடயங்களாக காணப்படுகின்றன. 41 வயதாகின்றதாம் ரொனால்டோவுக்கு பல போட்டிகளில் அவர் தனது திறமையை நிரூபித்திருக்கின்றார். 5 முறை சாம்பியன்ஸ் லீக் மற்றும் யூரோ சாம்பியன் பட்டங்களையும் கூட அவர் வென்றிருக்கின்றார். தனது கிளப்புக்காகவோ அல்லது அவரது போர்ச்சுகலுக்காகவோ உலக சாதனை அளவாக இதுவரைக்கும் அவர் விளையாடிய அந்த சொக்க கேம்ஸில் 976 கோல்ஸை அவர் அடித்திருப்பதாகவும் கூட அவரது அந்த சாதனை வந்து இங்கு பகிரப்

படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அதே நேரம் 6 தடவைகள் வந்து இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பிலும் கூட அவர் கலந்து கொண்டு கோல்ஸை அடித்திருக்கின்றார் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். 2006 ஆண்டில்தான் தனது முதல் தொடரில் போர்ச்சுகல் வந்து செமிஃபைனல்ஸை எட்டிய போது அவர் வந்து அந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை வெல்வதற்கு மிக அருகில் சென்றிருக்கின்றார். இருந்தாலும் கூட இதுவரைக்கும் அவரால் அந்த வெற்றி கோப்பையை தனது நாட்டிற்கு பெற்று கொடுக்க முடியவில்லை என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்களையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நேற்று போர்ச்சுகல் வெளியேறி இருக்கின்றது. அதனோடு சேர்த்து தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் கூட இந்த சர்வதேச உலகக்கோப்பை போட்டிகளிலிருந்தும் கூட விடை பெற்றிருக்கின்றார். ஸ்பெயின் வந்து ஒரு கோலை பெற்றதன் விளைவாக இப்போது காலிறுதிக்கு அது முன்னேறி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி தான் நேற்று யுஎஸ்ஏயும் கூட பெல்ஜியத்திடம் தோல்வியை சந்தித்திருந்தது. பெல்ஜியம் 4 கோல்ஸ், யுஎஸ்ஏ 1 போட்டிருந்த நிலையில் பெல்ஜியம் வந்து இப்போது அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி இருக்கின்றது. ரவுண்ட் ஆஃப் 16 அமெரிக்கா வெளியேறி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இன்றைய நாளின் ஆட்டமும் கூட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. 12 எதிர்பார்க்கலாம். அர்ஜென்டினா களமிறங்குகின்றது. ஈஜிப்டுக்கு எதிராகத்தான் அர்ஜென்டினா இன்று விளையாடப் போகின்றது. 12 அந்த கேமை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு 4 வந்து ரவுண்ட் ஆஃப் 16 சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகள் மோத இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவே அதுவும் கூட ஒரு பரபரப்பான ஆட்டமாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இப்போதே எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:48 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca.
1: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 647-980-4779. மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட் யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக்இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: என்ன யோசின?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: காற்றில் பரவும் இசை போல
0: ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

நேரம் காலை 11:01 ஆகி இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமையின் காலை வேளை ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஜிமெயில் இருக்கும் நமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை உயர்கின்றது. நாளைக்கு 3% விலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது. சூரிய வெளிச்சம் தென்படுகின்றது. முகில் கூட்டங்களையும் வானத்தில் பார்க்கின்றோம். இன்று பிற்பகல் 2 வரைக்குமே முகில் அதிகம் தென்படக்கூடிய நிலைமைகள் இருக்கும். வெளிச்சமும் இணைந்திருக்கும். பிற்பகல் வேளையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் அதிகரித்து மாலை பொழுது பிரதானமாக வெயில் நிறைந்த நிலை இருக்கப் போகின்றது. 25 வரை வெப்பநிலை உயர்ந்து 31 நாங்கள் உணரப்போகிறோம். இப்போது 22-26 உணரப்படுகின்றது. இரவில் 18 இருக்கும், 18 உணரப்படும். 9:01 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கும். இந்த வாரத்தில் ஆரம்பம் இன்று நாளையெல்லாம் நேற்று இன்று எல்லாம் கொஞ்சம் மிதமான வெப்பநிலை இருந்திருக்கின்றது. நாளைக்கு சற்று வெப்பம் உயர்கின்றது. புதன்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 28-35 வரை உணரப்போன்றோம். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். வியாழக்கிழமை காலையில் வெயில் இருக்கும், மதிய பொழுதிலும் வெயில் இருந்தாலும் இடையில் மழை வந்து போகலாம். 30 வெப்பநிலை உயர்ந்து 37 வரை உணரப்போகின்றோம். சற்று வெப்பம் உயர்கின்றது. வியாழக்கிழமை இரவு வேளையும் கூட மெல்லிய மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை வெளிச்சமும் இருக்கும், மழை இடையில் வரலாம். 27 வெப்பநிலை, 33 வரை நாங்கள் வெள்ளிக்கிழமையில் உணரப்போகின்றோம். வருகின்ற வார இறுதி வந்து ஒரு மிதமான வெப்பத்தை தரக்கூடிய வெளிச்சமான ஒரு வார இறுதியாகத்தான் வரப்போகின்றது. சனிக்கிழமை 26-30 வரை உணரப்படும். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் கூட பிரதானமாக வெயில் தான். 28-32 வரை நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்லப்படுகின்றன. அடுத்த திங்கள் வந்து வெப்பம் உயர்வாக இருக்கும். 31-37 வரை உணரப்போகின்றோம். வெயில் நிறைந்திருக்கக்கூடிய சாத்தியங்களும் இப்போது கூறப்பட்டிருப்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவின் கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மண் சரிவில் 2 உயிரிழந்திருப்பது தொடர்பாக இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கேரள மாநிலம் வயநாடு கல்லாடி சுரங்கப்பாதை கட்டுமான பகுதியில் தான் இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் மண்ணும் பாறைகளும் சரிந்து வீழ்ந்ததில் 2 உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் கூட கேரள மாநில பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்திருக்கின்றது. இந்த மண் சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த சம்பவ இடத்திற்கு சென்றிருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் மெப்பாடி அருகில் இருக்கக்கூடிய கல்லாடியில் மலப்புரம் மற்றும் வயநாடு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை சாலை திட்ட பணிகள் தான் இப்போது நடந்து வருகின்ற நிலையில் இந்த ஒரு மண் சரிவு ஏற்பட்டதில் 2 உயிரிழந்து பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலரை காணவில்லை. அவர்கள் வந்து மண் சரிவுக்குள் அந்த மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என்பது தொடர்பாகவும் இப்போது அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 11:04 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131. அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

11:17 ஆகி இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாசா வந்து இப்போது விண்வெளியில் புதியதொரு விடயத்தை செயற்படுத்தி பார்ப்பதற்கான ஒரு முயற்சியை தொடங்கி இருக்கின்றது. நாசாவினால் நிதியளிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராப்ட் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை அனுப்பப்பட்டிருக்கின்றது ஸ்பேஸுக்குள்ளே. எதுக்காக என்று சொல்லி பார்த்தால், ஏற்கனவே விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு டெலஸ்கோப் ஒன்று விழுந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அதை இடைமறித்து தூக்கி பிடித்து மீண்டும் அதன் அந்த ஒரு சரியான அந்த நிலைநிறுத்த புள்ளிக்கு அதை கொண்டு செல்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான் இப்போது தீட்டப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த யூனிவர்ஸிலே நடைபெறக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அதை வந்து கண்டுபிடிப்பதற்காகவும் கணிப்பதற்காகவும் தான் ஸ்விஃப்ட் ஆஃப் அப்சர்வேட்டரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய டெலஸ்கோப் ஒன்று அனுப்பப்பட்டது. அது சரியாக தனது சேவையையும் கூட செய்து கொண்டிருந்த நிலையில்தான் இப்போது அதன் உயரம் குறைந்து வருகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்படியே அதன் உயரம் குறைந்து கொண்டு போகுமாக இருந்தால் எதிர்வரும் மாதங்களுள் அது பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழைந்து வீழ்ந்து விடும், எரிந்தடைந்து விடும். எனவே இந்த நிலையில்தான் அந்த ஒரு அப்சர்வேட்டரியை காப்பாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையை தான் இப்போது நாசா வந்து ஒரு மீட்பு நடவடிக்கையாகவே தொடங்கி இருக்கின்றது. ஒரு ரெஸ்கியூ ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று தான் இப்போது அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதுக்கு வந்து லிங்க் கிராஃப்ட் என்று சொல்லி பெயரிட்டிருக்கின்றார்கள். அந்த ஸ்மால் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை அது இடை மறித்து அதன் அந்த லிங்க் கிராஃப்டிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 ரோபோட்டிக் ஆம்ஸினால் அது பிடித்து கொள்ளும். அதுக்கு பிறகு அதனை அது மீண்டுமே பாதுகாப்பான அந்த ஆர்பிட்டுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியை செய்யும் என்று சொல்லித்தான் இந்த ரெஸ்கியூ மிஷன் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமைதான் அந்த ரெஸ்கியூ மிஷன் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் இது ஒரு ஹை ரிஸ்கான ஒரு மிஷனாகத்தான் இருக்கும் என்று சொன்னாலும், அந்தளவுக்கு ஆபத்தை எதிர்கொண்டும் அதிகளவில் நிதியை செலவழித்தும் அந்த ஒரு அப்சர்வேட்டரியை நாங்கள் காப்பாற்ற வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது என்று சொல்லித்தான் விஞ்ஞானிகள் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், விண்வெளியில் வந்து அந்த முக்கியமான அந்த டெலஸ்கோப் அங்கு நடைபெறக்கூடிய சூப்பர் ஹை எனர்ஜி ஃபெனோமினா போன்றவற்றையெல்லாம் சரியாக பதிவு செய்து அது தொடர்பான தகவல்களை எங்களுக்கு வழங்கி வருகின்றது. நாங்கள் அறிந்து கொள்வதற்கான பல விடயங்களை அந்த ஸ்விஃப்ட் அப்சர்வேட்டரி வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற நிலையில் தான் அதனை மீண்டும் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து காப்பாற்றுவது என்பது அவசியமாகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த ஸ்விஃப்ட் அப்சர்வேட்டரியை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய அந்த சோலார் ஆக்டிவிட்டியின் காரணமாக அதிகம் அழுத்தங்களை அது சந்தித்திருந்தது. இந்த நிலையில்தான் அது பூமியின் அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த அழுத்தத்தின் காரணமாக அது சற்று அதன் பாதையிலிருந்து விலகி அது பூமியை நோக்கி இப்போது இழுக்கப்படுகின்றது. எனவே மிக விரைவாகவே அதன் உயரம் குறைந்து கொண்டே வருகின்றது அதன் ஆர்பிட்டில் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில்தான் அது ஏவப்பட்டு சரியாக நிலைநிறுத்தப்பட்ட போது பூமியிலிருந்து ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது 373 மைல் தொலைவில் அது இருந்திருக்கின்றதாம். இப்போது அது பூமியின் அந்த சுற்றுவட்ட பாதையில் 220 மைல்ஸ் தொலைவில் அது வந்து சேர்ந்திருக்கின்றது. உயரம் குறைந்து இப்போது 360 கிலோமீட்டர் தொலைவில் தானாம் இருக்கின்றது. எனவே ஏவப்பட்ட அது நிலைநிறுத்தப்பட்ட அந்த உயரத்திலிருந்து ஒரு அரைவாசி, கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி அளவிலான அந்த உயரம் வந்து குறைந்திருக்கின்றது. அதிலும் மிக அதிகமான அந்த தாழ்வான அந்த நிலையை அது கடந்த 2 வருடங்களில் அடைந்திருக்கின்றமை தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த டெலஸ்கோப் மாதிரியான ஏனைய சேட்டலைட்ஸ் எல்லாமே பூமியின் அந்த வளிமண்டலத்துக்குள் ரீஎன்ட்ரியை செய்கின்ற போது அது எரிந்தடைந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னாலும், இந்த ஸ்விஃப்ட் வந்து சயின்டிஃபிக்கலி வெரி ஸ்பெஷலான ஒரு அப்சர்வேட்டரியாக இருப்பதன் காரணமாக ரிசர்ச்சர்ஸ் வந்து அதனை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இப்போது அதிகம் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த காஸ்மோஸ் அதன் எழுச்சியை அல்லது எங்களது பிரபஞ்சத்தின் விடியலை எல்லாம் நாங்கள் காண்பதற்கான வாய்ப்பை அது விஞ்ஞானிகளுக்கு வழங்கியிருப்பதன் காரணமாக அதனை காப்பாற்றியாக வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் இப்போது இந்த மிஷனை செயற்படுத்த தொடங்கியிருக்கின்றார்கள். 2004 தானாம் இந்த ஸ்விஃப்ட் அப்சர்வேட்டரி ஏவப்பட்டது. அது வந்து ஒரு பெரிய காரின் சைஸில் தானாம் இருக்கும். அதில் 3 டெலஸ்கோப்ஸும் கூட
இணைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நிலையில் அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸின் மூலமாக யூனிவர்ஸில் நடக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன்ஸை அதனால் ஸ்டடி பண்ண முடியும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மிக மிக பிரம்மாண்டமான அதிசக்தி வாய்ந்த அந்த வெடிப்புகள் எப்படி நிகழ்கின்றது என்று சொல்லி பார்த்தால், மிக பிரம்மாண்டமான அந்த நட்சத்திரங்களின் ஒரு வயலண்ட் டெத்ஸ் வந்து நிகழ்கின்ற போது, அவை வெடித்து உயிரிழக்கின்ற போதுதான் இந்த மாதிரியான அந்த பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஏற்படுகின்றன. எனவே இந்த நிலையில் அவற்றையெல்லாம் பதிவு செய்வதற்கு அந்த ஸ்விஃப்ட் அப்சர்வேட்டரி வந்து பெரிதும் உதவி செய்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த பிரம்மாண்டமான அந்த ஸ்டார்ஸ் வந்து வெடித்து சிதறுகின்ற போது, எங்களது சூரியன் ஒரு 10 பில்லியன் இயர் லைஃப் டைமிலே வெளிவிடக்கூடிய சக்திக்கு சமமான ஒரு சக்தி வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வெளியிடப்படும் என்பதன் அந்த தரவை தெரிந்து கொள்கின்ற போது நாங்கள் அதன் அந்த ஒரு பிரம்மாண்டத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். எனவே ஒரு ஃபியூ செகண்டுக்குள்ளே அந்த வெடிப்புகளை பதிவு செய்து ஆக வேண்டும். எனவே அந்த மாதிரியான மிக விரைவான அந்த ஒரு மாற்றங்களை பதிவு செய்வதற்கேற்ற வகையில்தான் அந்த ஸ்விஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு டெலஸ்கோப், அதாவது அந்த அப்சர்வேட்டரி வந்து நாசாவினால் அமைக்கப்பட்டிருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரி திறமையான அந்த ஒரு ஸ்விஃப்டை காப்பாற்றுவது என்பது கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியாகத்தான் இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் அந்த ஸ்விஃப்டை காப்பாற்றுவதற்காக இப்போது லிங்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் அரிசோனாவில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளம் நிறுவனம், அதில் இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் தான் நாம் மிக விரைவாகவே அந்த லிங்க் கிராஃப்டை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த ஸ்விஃப்ட் வந்து இப்போது ஒரு 360 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கின்றது பூமியின் அந்த ஒரு மேற்பரப்பிலிருந்து. ஆனால் அது ஒரு 300 கிலோமீட்டருக்கு கீழே அதன் உயரம் குறையுமாக இருந்தால் அதனை ரெஸ்கியூ பண்ணுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக மாறிவிடக்கூடிய நிலையில்தான் அந்த கேட்டலிஸ்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸுக்கு வெறும் 1 வருட காலம்தானாம் அந்த ரெஸ்கியூ ஸ்பேஸ் கிராஃப்டை உருவாக்குவதற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நிறுவனமோ மிக விரைவாக செயற்பட்டு மிக திறமையாக 8 மாதங்களுக்குள்ளாகவே இப்போதே அந்த ஒரு லிங்க்ஸ் கிராஃப்டை வடிவமைத்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதுதான் இப்போது அந்த ஸ்விஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த அப்சர்வேட்டரியை காப்பாற்றப் போகின்றது என்பதும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த லிங்க் ஸ்பேஸ் கிராஃப்டை பொறுத்தளவில் அதில் வந்து 3 கைகள் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரோபோ காணப்படுகின்றதாம். அது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் மாதிரி தானாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதில் அந்த மாதிரியான அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் இருக்கின்றன. அதே நேரம் கேமராஸ் இருக்கின்றது, கைடன்ஸ் சிஸ்டம் போன்றவை எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் கடந்த வெள்ளிக்கிழமை அனுப்பப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஒரு சில வாரங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக அதன் வேலையை செய்ய தொடங்குமாம். பவர், நாவிகேஷன், கேமரா, சென்சர்ஸ் என்று சொல்லி ஒன்றன் மீது ஒன்று சார்ந்திருக்கக்கூடிய எல்லா உபகரணங்களும் கூட செயற்பட தொடங்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதன் பின்புதான் அது அந்த ஒரு பணியை வந்து செய்வதற்கு தயாராகும் என்பதும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த லிங்க் ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ராக்கெட் ஏற்கனவே அந்த ஸ்விஃப்ட் அப்சர்வேட்டரி இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் அதனை கொண்டு சென்று சேர்த்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இன்னும் முக்கியமான ஒரு சில பணிகளை அந்த லிங்க் ஸ்பேஸ் கிராஃப்ட் செய்ததுக்கு பிறகுதான் இங்கிருக்கக்கூடிய அந்த ஒரு விஞ்ஞானிகள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பணியை ஏற்று அது வந்து எப்போது சரியாக அந்த ஒரு ஸ்விஃப்ட் அப்சர்வேட்டரியை தனது அந்த ஒரு ரோபோட்டிக் ஆர்ம்ஸினால் பிடிக்கலாம் என்பது தொடர்பாக அதுக்கு பிறகுதான் நாம் தீர்மானிக்கப்படும் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பு பல தடவைகள் அந்த அப்சர்வேட்டரியை அந்த லிங்க் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து சுற்றி வரும். அப்போது நிறைய புகைப்படங்களை எல்லாம் அது எடுக்கும். எல்லா ஆங்கிளிலும் கூட அது புகைப்படம் எடுக்க போன்றுதான். அதுக்கு பிறகுதான் அதனை கிராப் பண்ணி இறுக்கி பிடித்து அது மேலே
அதனை இழுத்து செல்லக்கூடியதாகவும் கூட இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அந்த மொமெண்ட் வந்து ஒரு நெயில் பைட்டிங் மொமெண்டாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அந்த மூன்று ரோபோட்டிக் ஆர்ம்ஸினால் அந்த ஸ்விஃப்ட் அப்சர்வேட்டரியை அது பிடிக்கப் போகின்ற அந்த நேரம் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகுதான் அது எங்கே இருந்ததோ, அந்த ஸ்விஃப்ட் அப்சர்வேட்டரி வந்து எங்கே ஏற்கனவே இருந்திருக்கின்றதோ அந்த அளவு உயரத்துக்கு அது எடுத்து செல்லும். 375 மைல்ஸ் உயரத்திற்கு அது பூமிக்கு மேலே எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் அதன் அந்த செயற்பாடுகள் வந்து உறுதிப்படுத்தப்படும் என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே கடந்த ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் கூட அதற்கு எடுக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் இந்த மிஷன் தொடர்பான விவரங்களை நாசா வெளியிட்டிருக்கின்றது. இது வந்து ஒரு அம்பிஷியஸ் மிஷனாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள், ஒரு லட்சிய திட்டம். ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு இந்த மாதிரியான ஒரு மிஷன் ஒன்று செயற்படுத்தப்படவில்லை என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதுவரைக்கும் திட்டமிடப்பட்டிருக்கின்ற எல்லாமே சரியாக நடந்து இந்த ஒரு ஸ்விஃப்ட் அப்சர்வேட்டரி வந்து மீண்டும் அதன் ஒரு சுற்றுவட்ட பாதையில் பாதுகாப்பாக நிலைநிறுத்தப்படுமாக இருந்தால் அந்த மிஷன் வந்து ஒரு பெரும் வெற்றியை பெற்றதாக இருக்கும். எனவே இது ஒரு ஆரம்ப மிஷனாகத்தான் செயற்படுத்தப்படுகின்றது. அடுத்த ரெஸ்கியூ மிஷன் பெரும்பாலும் இந்த ஸ்விஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த டெலஸ்கோப்பிலும் பார்க்க மிக பெருமதி வாய்ந்த, மிக புகழ் வாய்ந்த அந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை நிறுத்துவதற்கான ஒரு ரெஸ்கியூ மிஷனாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து ஒரு சோதனை கட்டமாகத்தான் இப்போது இருக்கும் பெரும்பாலும். எனவே அது வெற்றி அளித்தால் அடுத்து இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தக்கூடிய 2வது அந்த மீட்பு பணி செயற்படுத்தப்படும் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:28 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமட் தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2.
2: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அழையுங்கள். 6-4-7-7-0-6-8-6-8-6-7-7-0-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-8-6-
3: தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் சிங், மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

ஒரு நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வதற்கும் அவர்களது சிரிப்பு மிக மிக வேறுபட்டதாக காணப்படுகின்றது என்று சொன்னாலும், பெரும் குரங்குகள் அதாவது கிரேட் ஏப்ஸ் இவை வந்து குறைந்தது ஒரு 15 மில்லியன் ஆண்டுகளாக இன்றைய நவீன மனிதர்களைப் போல சிரித்து வந்திருக்கலாம் என்று சொல்லித்தான். இப்போதைய ஒரு ஆய்வு முடிவொன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. யூனிவர்சிட்டி ஆஃப் வார்விக் அதனை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர்கள் தான் இந்த ஸ்டடியை செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் இந்த கண்டுபிடிப்பு என்பது மனித பேச்சு எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்பதை குறித்த ஒரு எதிர்பாராத தடயத்தை வழங்குகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. சிம்பான்சிஸ், போனபோஸ், கோரில்லாஸ், ஒராங்குட்டான்ஸ் போன்ற இப்போது வாழக்கூடிய எல்லா கிரேட் ஏப்ஸுமே சிரிக்கின்றன. ஆனால் பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சியில் எங்களது சிரிப்பு எப்படி மாறியிருக்கக்கூடும் என்பதும், அது மனிதர்களின் பேச்சு தொடர்பான பரிணாம வளர்ச்சியுடன் எப்படி தொடர்பு கொண்டதாக இருக்கலாம் என்பதும் இதுவரைக்கும் தெளிவாக தெரியாத தகவல்களாகத்தான் இருந்திருக்கின்றன. இந்த நிலையில் தான் அது தொடர்பாக இந்த ஆய்வை செய்திருக்கிறார்கள். கம்யூனிகேஷன்ஸ் பயாலஜி அதில் தான் இந்த ஸ்டடி தொடர்பான முடிவுகள் வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஸ்டடியில் வந்து இந்த வார்விக் ரீசர்ச்சர்ஸ் வந்து 4 உராங்குட்டான்ஸ், 2 கொரில்லாஸ், 3 போனபோஸ், 4 சிம்பன்சிஸ் மற்றும் 4 மனிதர்களை வைத்து இந்த ஆய்வினை செய்து பார்த்திருக்கின்றார்கள். அவர்கள் வந்து இந்த மனிதர்களும் சரி, அந்த குரங்குகளும் சரி, சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு போன்றவற்றை பதிவு செய்து பார்த்திருக்கின்றார்கள். எனவே கிட்டத்தட்ட ஒரு 140 சிரிக்கக்கூடிய அந்த ஒரு பதிவுகள் அங்கு எடுக்கப்பட்டிருந்த நிலையில் தான் அவற்றை ஆய்வு செய்து பார்த்தபோது அந்த சிரிப்புகள் எல்லாமே ஒரு சேம் பேட்டர்னில் இருந்தமை தொடர்பாகத்தான் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். மனிதர்களும் சரி, அல்லது வெவ்வேறு வகையான இந்த கிரேட் ஏப்ஸும் சரி, ஒரு விதமான ஒரு பேட்டர்னில் தான் சிரிக்கின்றன என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லா உயிரினங்களும் அடுத்தடுத்த அந்த சிரிப்பு ஒலிகளுக்கு இடையில் சீரான ஒரு தாள இடைவெளிகள் காணப்படுகின்றதாம். எனவே அந்த ஒரு அடிப்படையில் தான் அந்த சிரிப்பு வந்து அங்கு உருவாக்குகின்றது என்று சொல்லித்தான் சிரிப்பு தொடர்பான இந்த ஆய்வு முடிவை கம்யூனிகேஷன்ஸ் பயாலஜியில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையான அந்த தாள அமைப்பு 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே எங்களது ஒரு பொதுவான மூதாதையரிடம் இருந்தது என்று சொல்லியும், அது ஒரு வியப்பான முறையில் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றது என்பதையும் இந்த ஆய்வு நிரூபித்திருக்கின்றது. இப்போது வாழக்கூடிய எல்லா கிரேட் ஏப்ஸும் அதே அடிப்படை வடிவத்தை தான் தங்களது அந்த சிரிப்பில் காட்டுகின்றன என்பதையும் அந்த ஆய்வாளர்கள் இந்த தகவல்களாக பகிர்ந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இடையில் வந்து சிரிக்க பழகிக்கொண்டோம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக இல்லை. மிக பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எங்களது ஒரு பொதுவான மூதாதையர்கள் எப்படி சிரித்திருக்கின்றார்களோ அந்த ஒரு சிரிப்பு தான் இங்கு இப்போது கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைந்து நாங்கள் இப்போது சிரிக்கின்ற சிரிப்பாகவும் மாறியிருக்கின்றது. அது தொடர்பான ஒரு மொழி வடிவத்தையும் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றோம் என்று சொல்லித்தான் இங்கு இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்ல முடிகின்றது. பேச்சை போல் அல்லாமல் சிரிப்பு என்பது இப்போது வாழக்கூடிய எல்லா கிரேட் ஏப்ஸுக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கின்றது. வெவ்வேறு இனங்கள் சிரித்து பார்க்கக்கூடிய விதத்தை ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம் எங்களது கடைசி பொது மூதாதையரிடம் ஒரு அடிப்படை தாள அமைப்பு மாறாமல் இருந்து வருவதைத்தான் எங்களால் இப்போது இந்த ஆய்வின் மூலமாக உறுதிப்படுத்த முடிகின்றது என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னொரு விடயம் இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த மனிதர்களது சிரிப்புக்கும் சரி, அல்லது அந்த கிரேட் ஏப்ஸின் சிரிப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை தாளம் வந்து மாறவில்லை என்று சொன்னாலும், மனித சிரிப்பு சற்று வேகமானதாக இருந்திருக்கின்றது. அதே நேரம் நிறைய வேரியபிலிட்டியும் கூட அதில் இருந்திருக்கின்றது, நிறைய மாறுபாடுகள் இருந்திருக்கின்றது. அதே நேரம் சூழல் சார்ந்திருக்கின்ற ஒரு கட்டுப்பாட்டையும் மனிதர்கள் அந்த சிரிப்பிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி சிரிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கண்ட்ரோலை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்பதுதான் இங்கே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அது அந்த கிரேட் ஏப்ஸிடம் இல்லை. ஒரு சாதாரணமாக ஒரு நகைச்சுவைக்கு நாங்கள் எப்படி வெடித்து சிரிக்க வேண்டும், அல்லது ஒரு மீட்டிங்கில் எந்த அளவுக்கு ஒரு அளவாக ஒரு பொலைட் லாஃப் ஒன்றை நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், நாங்கள் ஒரு பயத்தோடு இருக்கின்ற போது அதை சமாளிப்பதற்கு இந்த மாதிரியான சிரிப்பை நாங்கள் அங்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாமே நாங்கள் வெவ்வேறு வகையான சிரிப்பை நாங்கள் வழிகாட்டுகின்றோம். அதிலும் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இணைந்து கொண்டால் அங்கு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நகைச்சுவைகளுக்கு அந்த ஒரு வடிப்பு சிரிப்பு வந்து மிக வேறுபட்டதாக இருக்கும் என்று சொல்லியெல்லாம் வெவ்வேறு வகையான சிரிப்புகள் தொடர்பாகவும் கூட மனித சிரிப்புகள் பெருமளவிலே வேறுபடுகின்றன என்று சொல்லியும் இங்கு கூற

பட்டிருக்கின்றது. ஆனால் கிரேட் ஏப்ஸோடு நாங்கள் ஒரு சில அடிப்படை தாள அமைப்புகளோடுதான் அந்த சிரிப்பில் ஒத்துப்போகின்றோம் என்று சொல்லித்தான் அந்த விவரங்கள் இங்கு வெளியிடப்பட்டிருப்பதையும் கூறிக்கொள்கின்றோம். 11:47 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

பதினொரு மணி 51 நிமிடம். நேற்று நாளை நிறைவுக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் இடையிடையே தென்பட்டாலும் முகில் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு நிலைமைதான் இப்போது காணப்படுகின்றது. பிற்பகல் வேளையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முகில் விலகி சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். மாலை பொழுது பிரதானமாக வெயில் நிறைந்த நிலையில் இருக்கும் என்பதையும் சொல்லலாம். இப்போது 24 வெப்பநிலை, 30 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். இன்றைய தினம் 25 வரை வெப்பநிலை உயர்ந்து இன்னும் 1 டிகிரி செல்சியஸ் உடல்நிலை உயர்வையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் சொல்லிக்கொண்டு, எரிபொருள் விலை 3% நாளைக்கு உயரப்போகின்றது என்பதையும் குறிக்கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். இதுவரை நேரமும் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், Linux, Carrier, Goodman, Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரிட் முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3, 4 நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514, 416-455-3514.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே, 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இரண்டு தசம் ஏழில் 12 மணி முதல் பல விடியங்கள் 3 மணி வரை முக்கிய தகவல்கள் உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வழியில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையோடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வலிமை போன்று நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கு ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு வலிமை போன்று உங்களுக்காக வர தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, அல்லது எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி மொபைல் டிவைசஸ் ஊடாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் இலவசமாகவே தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அதே போன்று பிரத்யமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகள முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, எங்களுடைய தொடர்பு எல்லைக்கு அங்காளிங்கால் இருக்கிறீங்க, உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தீங்க என்று சொன்னாலும் eastfm.ca இருக்கின்றது. அதனூடாக நிகழ்ச்சிகளை நேரடியாக நீங்கள் கேட்டு மகள முடியும். eastfm.ca. வெளியே நாங்கள் வானிலை பார்க்கலாம், எப்படி இருக்கு வெப்பநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தால் இப்போது 24 இருக்கின்றது. கொஞ்சம் கிளவுடியும் அதே போன்று சனியும் சேர்ந்து வருகின்ற பொழுதாக இருந்தாலும் 1 மணியிலிருந்து 3 பொழுதாக சூரிய வெளிச்சம் தான் நிறைந்திருக்கப் போகின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 26 இருக்கப் போகின்றது. நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சூட்டு பிடிக்க அப்படின்ற மாதிரி வெப்பநிலை அதிகரிக்க இருக்கிறது. 29 அதிகூடிய வெப்பநிலை, நாளைக்கு 3 பொழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு அதிகரிப்பை காட்ட இருக்கிறது. நேற்றிலிருந்து இன்று வந்து இந்த மாற்றம் இன்று இருந்தது, ஆனால் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% உயர்வடையே இருக்கின்றது. சரி, இந்த சூடு பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னோம் சொன்னால் அந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் நிறைவு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் அந்த போட்டி வந்து சூடு பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றையோடு அடுத்து நடைபெற இருக்கிற போட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கையில் இனி வந்து செமிஃபைனல்ஸ் செமிக்கு போறதுக்கு இடையில வந்து குவார்டர் ஃபைனல்ஸ், அதை நாங்கள் நிறைவு செய்துவிட்டு தான் செமிஃபைனல்ஸுக்கு போக வேண்டும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு மேட்ச் இடம்பெற இருக்கின்றது, அர்ஜென்டினா மற்றும் எஜிப்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்போது 12 மணிக்கு ஆரம்பித்திருக்கின்றது. அடுத்து வந்து மாலை 4 மணிக்கு சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியா அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற போகின்றது. அதற்கு பின்னர் இனி பார்த்தால் நாங்கள் வியாழக்கிழமை தான் இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. அது 4 மணிக்கு பிரான்ஸ் மொரோக்கோக்கு இடையிலே நடைபெறும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:04 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

12:09 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இப்போது நாங்கள் ஃபீஃபா பக்கம் சென்று வரலாம். போட்டி 4 நிமிடங்கள் கடந்த நிலையில், 4 இல்லை, இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:07 கடந்திருக்கின்றது. அர்ஜென்டினா மற்றும் இஜிப்த் அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் ஆரம்பமாக இருக்கின்றது. ரவுண்ட் ஆஃப் 16 போட்டி தான் இப்போது இடம்பெறுகின்றது. இதுக்கு பின்னர் வந்து வியாழக்கிழமை இனி குவார்டர் ஃபைனல்ஸ் ஆரம்பமாக இருக்கின்றது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சார், இந்த வேளையிலே சிட்டி சில விடயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் டொரோண்டோவிலே ஒரு ப்ராப்பர்ட்டி வைத்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டிற்கான ஃபைனல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பில்ஸ் வந்து மெயில் அவுட் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ஆகவே உங்களுடைய மெயில் பாக்ஸஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். டொரோண்டோவிலே ப்ராப்பர்ட்டி வைத்திருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றது. அல்லாவிட்டால் toronto.ca/propertytax அப்படி என்று போனீங்க என்று சொன்னால், இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் தொடர்பான மேலதிக விவரங்களை, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸை வந்து நீங்கள் எத்தனையாம் திகதிக்குள் எப்போது இந்த டியூ டேட் அப்போ, அதாவது காலாவதி தேதிக்குள் கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி அந்த விவரம், என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கின்றன உங்களுக்கான அந்த பேமெண்ட்டை நீங்கள் செலுத்துவதற்கு அப்படி என்று சொல்லி அந்த விவரங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். toronto.ca/propertytax அப்படி என்று போனீங்கண்டா என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. 12:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன, தொடர்ந்து இணைந்திருங்கள். கருத்து கணிப்பு முடிவுகளும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் நாங்கள் பார்க்கலாம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
5: போட்ட புது சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
8: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
11: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:22 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் இப்போது அர்ஜென்டினா மற்றும் ஈஜிப்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆரம்பித்து 15வது நிமிடத்திலே ஈஜிப்ட் வந்து முதலாவது கோலினை பெற்றிருக்கிறது. ஜாசர் இந்த கோலினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இதன் அடிப்படையிலே ஈஜிப்ட் வந்து முன்னணி வகித்துக் கொண்டிருக்கின்றது 1-0 என்ற அடிப்படையில். இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக பார்க்கப்படுகிறது. அடுத்த போட்டி வந்து 4 இடம்பெற இருக்கின்றது. இது எங்களுடைய கனடாவினுடைய வான்கூவரில் இடம்பெறுகின்ற 7வது மேட்ச், அதாவது நிறைவு மேட்ச் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியா அணிகளுக்கு இடையிலே மாலை வேளையிலே 4 இடம்பெற இருக்கிறது. இது எங்களுடைய வான்கூவர் ஸ்டேடியத்தில் தான் இடம்பெற போகின்றது. 12:23 சரிந்த வழியிலே பார்க்கலாம் ஒரு கருத்து கணிப்பு. அதாவது மேயர் எலெக்ஷன், டொரண்டோவினுடைய முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வந்து இடம்பெற போகிறது 26 என்று சொல்லி தெரியும். சரி, இந்த நேரத்திலே டொரண்டோவினுடைய அடுத்த மேயராக யார் வருவார் அப்படி என்று சொல்லி அந்த ரேஸில் இருக்கக்கூடிய 2 சொன்னால், இப்போது மேயராக இருக்கின்ற ஒலிவியா சாவ் அவர்கள், அடுத்தது வந்து கவுன்சிலராக இருக்கின்ற பிராட் பிராட்ஃபோர்டு, இவங்க 2 இடையிலான போட்டி தான் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையிலே ஒரு புதிய டொரோனோ பால்ஸ் சேவை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதிலே பார்க்கையில் தொடர்ந்து மேயர் ஒலிவியா சாவ் அவர்களுக்கான ஆதரவு தான் அதாவது முன்னிலை வைத்து கொண்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கிளியர் லீட் ஓவரில் இவர் வந்து காணப்படுகின்றாராம் பிராட் பிராட்ஃபோர்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதிலும் இவருக்கான இந்த ஆதரவு வந்து 2026 ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்கு பின்னர் கொஞ்சம் இவருக்கு நன்மை செய்திருக்கின்றது அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. என்னென்னா 2 இடைவெளி வந்து கொஞ்சம் குறைந்து வந்தது. பிராட்ஃபோர்டு அவர்கள் முன்னேறி வந்திருந்தார் வேகமாக. இருந்தாலும் இந்த ஃபீஃபாவை வந்து ஹோஸ்ட் பண்ணிய பின்னர் அது வந்து நகரத்திற்கு நன்மை செய்தது அப்படி என்று சொல்லி மக்கள் ஒரு எண்ணத்தை கொண்டிருப்பதன் அடிப்படையிலே ஒலிவியா சாவ் அவர்களுக்கான ஆதரவு நிலையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. த லைசன் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இந்த பொலினை செய்திருந்ததாம். June 28 தொடக்க 30 இடையிலே ஒரு 1000 டொரோனோ ரெசிடென்ஸிலும் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. இதில் பார்க்கையில் இப்போது தேர்தல் நடைபெற்றால் அல்லது வந்து வாக்களிக்க யார் யார் பிளான் பண்ணியிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி பார்க்கையில் 49% ஒலிவியா சாவ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். பிராட்ஃபோர்டு அவர்களுக்கு 40% ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு 10% அவங்க 2 இல்லை, நாங்கள் இன்னும் ஒருத்தருக்கு போட இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். இதே வந்து கடந்த மே மாதத்தில் பார்க்கையில் ஒலிவியா சாவ் அவர்களுக்கான ஆதரவு 50% இருந்திருக்கின்றது. பிராட்ஃபோர்டு அவர்களுக்கான ஆதரவு 37% இருந்திருக்கின்றது. அவருக்கு ஒரு 3% அதிகரித்திருக்கின்றது. ஒலிவியா சாவ் அவர்களுக்கு 1% குறைவடைந்திருக்கின்றது. இருந்தாலும் லீடில் இருப்பது வந்து ஒலிவியா சாவ் அவர்கள் சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சாவிற்கு 49% ஆதரவு உள்ளதாக தொடர்பு மூலோபாய நிறுவனத்தின் புதிய கருத்துக்கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. இன்னும் ஒரு வேட்பாளரான மாநகரசபை உறுப்பினர் பிராட் பிராட்ஃபோர்டுக்கு 40% ஆதரவு அவதானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஒலிவியா சாவிற்கான ஆதரவு கடந்த மே மாதத்திலிருந்து குறைந்து வருவதுடன் பிராட் பிராட்ஃபோர்டுக்கான ஆதரவு அதிகரித்துள்ளதை தொடர்பு மூலோபாய நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களை முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதனை தடுக்கக்கோரி திமுக தாக்கல் செய்த வழக்கினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. முதலமைச்சர் விஜயை கரூர் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் என திமுக தரப்பு குறிப்பிட்டதை கண்டித்த நீதிபதிகள் எந்த இடத்திலும் விஜய் குற்றவாளி என குறிப்பிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியதுடன் கரூர் வழக்கை சரியாக படித்துவிட்டு வருமாறு விசனம் வெளியிட்டுள்ளனர். அதேவேளை முதலமைச்சரின் பேச்சுரிமையை தடுக்க திமுக முயற்சிக்கின்றதா எனவும் உச்சநீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. முதலமைச்சர் விஜய் இதுவரை நேரில் கரூர் செல்லாததை தொடர்ந்து விமர்சித்து வந்த திமுக தற்போது அவர் செல்வதை தடுப்பதற்கெடுத்துள்ள முயற்சிகள் பேசுபொருளாகியுள்ளன. இந்நிலையில் முதலமைச்சராக விஜய் இருக்கும் போதே அவர் கரூர் செல்வதை தடுக்க நினைக்கும் திமுக கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது விஜய்க்கு என்னவெல்லாம் நெருக்கடி கொடுத்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டுமென அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினால் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் மாநாடு ஒன்றினை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 30 யாழ்ப்பாணத்தில் இந்த மாநாடு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் தற்போதைய அரசு தந்திரோபாயமாக செயற்படுவதாக சாடியுள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சர்வதேச நீதியை வலியுறுத்தி இம்மாநாடு இடம்பெறும் என கூறியுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் FM கேளுங்க.
3: Everything you like, everything you need is found only here.
2: ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200க்கும் மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ் மற்றும் லேண்ட்ஸுடன் பாசிக்குடா கார்டன்ஸ் ஹோட்டல்ஸ் ரிசோர்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும், பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறிய தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்.
3: 6478-2798. குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

12:45 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வழியில் பார்க்கலாம் அந்த சூடான காலநிலை அது வந்த நேரத்தில் வந்து எப்படி இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக டொரண்டோவில் மாத்திரம் எமர்ஜென்சி ரூம் விசிட்ஸ் அப்படின்னு சொல்லி டொரண்டோ பப்ளிக் ஹெல்த் வந்து இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றது. இதிலே பார்க்கையில் கடந்த அந்த வெப்பமான காலம் வந்தபோது ஒரு வார காலம் எமர்ஜென்சி ரூமுக்கு வந்தவர்களிலே 40% இந்த ஹீட் காரணமாகத்தான் வந்திருந்தார்கள் அப்படி என்று சொல்லி டொரண்டோ பப்ளிக் ஹெல்த் வந்து தெரிவித்திருக்கின்றது. அதாவது ஜூன் 30 ஜூலை 4 இடைப்பட்ட அந்த 5 பார்க்கையில் 39 ஹீட் ரிலேட்டட் ER விசிட்ஸ் வந்து நடைபெற்றிருந்தன அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது டொரண்டோ பப்ளிக் ஹெல்த். அதுவும் ஜூலை 2 மாத்திரம் 15 இந்த 39 15 விசிட்ஸ் அண்டைக்கு மாத்திரம் இருந்திருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. அதே வழியில் இது கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி, கடந்த ஆண்டு 3 தான் இந்த ஹீட் வார்னிங் விடுக்கப்பட்ட போது 42 அங்கே சென்றிருந்தார்களாம் ஜூன் 2025. ஆனால் இந்த கடந்த வாரம் பார்க்கையில் இந்த ஆண்டு 5 ஹீட் வார்னிங் இருந்தாலும் 39 விசிட்ஸ் இருந்திருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த ஹீட்டான காலநிலை வரும்போது நாங்கள் எங்களுடைய நீர் சத்து வந்து குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று முடிந்த வரைக்கும் வெளியிலே செல்வதை தவிர்த்து அல்லது வெளியிலே வெளிப்புற உடற்பயிற்சிகள் போன்றவற்றை நீங்கள் அந்த ஹீட்டான ஹீட் குறைவான நேரங்களில் செய்து கொள்வது நல்லது. ஹீட்டுக்கு ஏற்ற வகையிலே வந்து உடைகள் கொஞ்சம் லூஸான மெல்லிய கலரான உங்களுடைய உடலை ஓரளவுக்கு பாதுகாக்கக்கூடிய உடைகள்

அதே போன்று ஒரு அகன்ற தொப்பி போன்றவற்றையெல்லாம் அணிவது சரியானது அப்படின்னு சொல்லி சொல்வதையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 12:47 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கிறது. சரி, ஃபீஃபா பக்கம் நாங்கள் சென்று வரலாம். அர்ஜென்டினா மற்றும் ஈஜிப்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆரம்பித்து 46 கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எஜிப்ட் வந்து ஒரு கோலினை பெற்று முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது 1-0 என்ற அடிப்படையில். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சமர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்கமெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 437-213-3332.

12:59 ஒரு மணி ஆகிக்கொண்டிருக்கிறது. சரிந்த வழியில் வெளி வெப்பநிலையை பார்க்கலாம். 25 டிகிரியாக இருக்கின்றது. அதே வழியில் இப்பொழுது தொடக்கம் முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சத்தை நாங்கள் இனி பார்க்கலாம். அதே போன்று நாளைக்கு முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம். இன்று அதிகுடி வெப்பநிலை 26 டிகிரி. 2 மணிக்கு இந்த அதிகுடி வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கு 29 அதிகுடி வெப்பநிலை என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 3% உயர்வடைய இருக்கின்றது. நீங்களும் இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அல்லது இருக்கவே இருக்கு eastfm.ca, உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடியாக கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரத்யேகமாக தரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212, 416-826-1212, 416-826-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. ஃபீஃபா பக்கம் நாங்கள் பார்க்கலாம். அர்ஜென்டினா மற்றும் ஈஜிப்ட் போன்ற அணிகளுக்கிடையிலான போட்டி இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதில் வந்து ஈஜிப்ட் வந்து 15th நிமிடத்திலே ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. இதன் அடிப்படையில் 1-0 என்ற அடிப்படையில் வந்து அவை அதாவது ஈஜிப்ட் அணி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:06 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது, அதாவது டொரண்டோவினுடைய முனிசிபல் எலெக்ஷன் அக்டோபர் 26 ஆகவே இன்னமும் வந்து இதில் போட்டியிடுவதற்கு நீங்கள் உங்களை ஒரு கேண்டிடேட்டாக வந்து பதிவு செய்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது அப்படி என்று சொன்னால் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. 2:01 2 மணி வரையில் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. Toronto.ca சென்று நீங்கள் இது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களையும் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக பதிவு செய்ய போறீங்க என்று சொன்னால் 2:01 முன்னர் நீங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று நேற்றிலிருந்து இந்த 2:06 நீங்கள் ஒரு இந்த தேர்தலிலே வந்து பணியாற்ற விரும்புகின்றீர்கள், ஏதாவது ஒரு விடயமா, அதாவது ஒரு கேட்டகரியில் அப்படி என்று சொன்னால் நீங்கள் அதற்கான விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும். ஆர்வமுள்ளவர்கள் அதுக்கு கூட நீங்கள் Toronto.ca போனீங்கன்னு சொன்னால் மேலதிக விவரங்களை பார்த்துக்கொள்ள முடியும் என்பதை ஞாபகப்படுத்தலாம். அதேவேளையிலே Toronto ஃபயர் சர்வீசஸ் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றது. என்ன விஷயம் என்று சொன்னால் ஒரு சின்ன ஒரு சிகரெட் துண்டு வந்து நீங்கள் பயன்படுத்தி விட்டு எரியும் போது அதை ப்ராப்பராக ஆஷ்ட்ரேக்குள் போட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அது இப்போ வந்து சும்மாவே வெப்பமான காலநிலை, எங்கேயாவது பனி இருக்கிற நேரம் என்றால் கூட அது பட்டாவது எரிஞ்சுவிடும். இந்த வெளியில் சும்மாவே வந்து பத்து போகிற மாதிரி நிலைமை இருக்கிற நேரங்களில் இந்த சம்மர் சீசனில் நீங்கள் எப்போவுமே இந்த சிகரெட் துண்டுகளை வந்து சரியாக ஹேஷ்ரேக்குள் போட்டு விடுங்கள். சும்மா வந்து அவற்றை எரிய வேண்டாம். விண்டோக்குள்ளாகவோ பால்கனி வீட்டிலிருந்து பால்கனி ஊடாகவோ இப்படியெல்லாம் செய்ய வேண்டாம். அது வந்து தீய அபாயத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ஏராளமான கேசஸ் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதே போன்று இந்த வாகனங்களை ஓட்டி செல்லும்போது நிறைய பேர் இந்த வாகனங்கள கண்ணாடி விண்டோக்குள்ளால வந்து இந்த பட்ஸை போடும்போது எங்களுக்கே பயமா இருக்கும். இது எங்கேயாவது ஒரு லீக் ஒயில் லீக் ஆகிற வாகனங்கள் செல்லும் பட்சத்தில் இன்னும் நடைபெறும் அப்படி என்று சொல்லி இப்படி யாருக்குமே வந்து தீங்கு ஏற்படாத வகையிலே நிறைய வீடுகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், வழிபுறத்தில் இப்படி எறியப்பட்ட அந்த சிகரெட் துண்டுகளாலே ஏராளமான தீச்சம்பவங்களிடம் பெற்றதில் அதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மிக அவதானமாக இருங்கள். இந்த சிகரெட் துண்டுகளை எறியும் போது ப்ராப்பராக ஆஷ்ரேக்குள் அவற்றை போடுங்கள். சும்மா கண்ட மாதிரி எறிய வேண்டாம். இது வந்து தீப்பரவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. 1:09 வாட்ஸ்அப் Toronto கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: பிக்கரிங்கில் JHA Enterprise வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 Brock Road, பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் முன்றலில் ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
6: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
7: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
8: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
9: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்,
10: என்னது
9: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
11: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
12: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
11: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
12: 416-900-4599.
13: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
14: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
13: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
15: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074.
16: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
17: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:28 இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா வேர்ல்ட் கப் இந்த ரவுண்ட் ஆஃப் 16 இறுதிப் போட்டிகள் இன்று இடம்பெறுகின்றன. அதற்கு பின்னர் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் நாளை மறுதினம் வியாழக்கிழமை நடைபெற இருக்கின்றது. இப்போது எஜிப்ட் தொடர்ச்சியாக முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. 57 ஹாஃப் டைமும் நிறைவடைந்து இப்போது 57 கடந்து போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எஜிப்ட் ஒரு கோலினை பெற்றதன் அடிப்படையிலே 1-0 என்ற அடிப்படையில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஏர் கனடா இப்போது தெரிவித்திருக்கின்றது, தாங்கள் இன்னும் ஒரு தடவை அமெரிக்காவிற்கான ஃப்ளைட்ஸை வந்து ஸ்கேல் பேக் பண்ணியிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. ஏற்கனவே இது தொடர்பாக அவர்கள் சில மாற்றங்களை கொண்டு வந்திருந்தது தெரிந்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அதிகரித்திருக்கின்ற இந்த ஜெட் ஃபியூல் அதற்கான காஸ்ட் வந்து விமான எரிபொருளுக்கான விலைகள் வந்து உயர்வடைந்திருந்தன. அதே போன்று சில இடங்களுக்கான டிமாண்டும் வந்து குறைவடைந்திருந்தது. இதன் அடிப்படையிலே தங்களுடைய செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருந்தது. ஏர் கனடா மாத்திரமல்ல வெஸ்ட்ஜெட், ஏர் டிரான்சிட் போன்றவையும் இப்படியான மாற்றத்தை முன்னர் அறிவித்திருந்தது தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த நேரத்தில் தான் ஏர் கனடா மீளவும் ஒரு மாற்றம் வருகின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு 8 இந்த விமான பாதைகளில் வந்து நிறுத்தம் இருக்கும், இல்லாவிட்டால் அது வந்து லேட்டாக ஆரம்பிக்கும் ஃபோல் சீசனில் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இதன் அடிப்படையிலே பார்க்கையில் 3 ரூட்ஸ், இது வந்து டொரோண்டோ மொன்ட்ரியலிலிருந்து அமெரிக்காவினுடைய மிட் வெஸ்ட் பகுதிக்கான 3 பாதைகள் கேன்சல் பண்ணப்படும் இந்த விண்டரிலும் 2வது விண்டரிலும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. கடந்த விண்டரில் கேன்சல் பண்ணியிருந்தது, அதே போன்று இந்த விண்டரிலும் அது கேன்சல் பண்ணப்பட போகின்றதாம் தொடர்ச்சியாக. அதே போன்று இன்னும் 3 சீசனல் ரூட்ஸ், இது வந்து ஒட்டாவா மற்றும் மொன்ட்ரியல், குபெக் சிட்டி போன்றவற்றிலிருந்து புளோரிடாவிற்கான பயணங்களை மேற்கொள்கின்ற அந்த விமான பாதைகள், இது அக்டோபரில் ஆரம்பிக்காமல் டிசம்பரில் தான் ஆரம்பிக்கப்பட போகிறது லேட்டாக அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. இந்த 3 சீசனல் ரூட்ஸும் ஒட்டாவா, மொன்ட்ரியல் மற்றும் குபெக் சிட்டி போன்றவற்றிலிருந்து புளோரிடாவிற்கான பயணமாக இருக்க போகிறது. அக்டோபரில் ஆரம்பிக்கப்பட மாட்டாது, டிசம்பரில் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அந்த 2 எது என்று சொல்லி பார்த்தால் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டவை தான், கேன்சல் பண்ணப்பட்டவை. அதாவது மொன்ட்ரியல் மற்றும் டொரோண்டோவிலிருந்து நியூயார்க் சிட்டியினுடைய JFK ஏர்போர்ட்டுக்கானது, அது இந்த விண்டரிலும் மீளவும் வராது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது ஏர் கனடா. ஆனால் ஃபியூச்சரில் வந்து இந்த JFK-க்கான ஃப்ளைட்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விண்டரில் வரப்போவதில்லை அப்படின்றதையும் தெரிவித்திருக்கின்றது. 1:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: துருக்கியில் இடம்பெற்று வரும் நேட்டோ நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்றுள்ள கெனடிய பிரதமர் மாக்கானி துருக்கி அதிபர் மற்றும் யுக்ரைனிய அதிபர் ஆகியோருடன் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். துருக்கிக்கும் கனடாவிற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் அறிவிப்பினை இருநாட்டு தலைவர்களும் வெளியிட்டுள்ளனர். அதேவேளை ரஷ்யாவுடனான போரில் தொடர்ந்தும் கனடா யுக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் வழிமுறைகள் தொடர்பில் யுக்ரைனிய அதிபருடன் பிரதமர் கலந்துரையாடியுள்ளார். இலங்கையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பில் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் தடுக்க தவறியதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பில் பிரத்யேக புலனாய்வு தகவல்கள் எவையும் கிடைக்கவில்லை என சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பொதுவான புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாலேயே பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் போதைப்பொருள் கடத்தல் வலையமை மற்றும் பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மீது மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கில் இடம்பெற்றதா என அரசாங்கம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தை தோற்கடிக்கும் முயற்சிகளில் ஈடுபெறும் நபர்கள் சார்ந்த குழு ஒன்று நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்துடன் தொடர்புபட்டுள்ளதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். விரிவான விசாரணைகளின் பின்னர் உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அமைச்சரவையில் இணைந்தமை மூலம் தாவேகா கூட்டணியில் இணைந்துவிட்டதாக அர்த்தமில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்த நிலையில் வார்த்தைகளில் விளையாடுவதை அவர் தவிர்க்க வேண்டுமென மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஆட்சிக்கு ஆதரவு தந்து உள்ளே வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகா கூட்டணியின் அங்கம்தான் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: 1:37 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. அர்ஜென்டினா மற்றும் ஈஜிப்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆரம்பமாகி 73 நிமிடங்களை கடந்திருக்கின்றது. இந்த வேளையில் ஈஜிப்ட் 2வது கோலினையும் பெற்றிருக்கின்றது. 67வது நிமிடத்தில் முஸ்டஃபா இந்த கோலினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதன் அடிப்படையில் 2-0 என்ற அடிப்படையில் ஈஜிப்ட் வந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அடுத்த போட்டி வந்து 4 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. இது வந்து சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியா அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இடம்பெற போகிறது. வான்கூவரினுடைய நிறைவு போட்டி இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வான்கூவர் 7 போட்டிகளை வந்து ஹோஸ்ட் பண்ணுகின்றது. இந்த 7வது போட்டி இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1:38 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழியுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃப்ளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477076868, 6477076868.
5: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:45 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலேயே பார்க்கலாம். கனடாவிலேயே வந்து சிறந்த நகரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நகரங்கள், அதாவது வாழ்வதற்கு சிறந்த நகரங்கள் அப்படின்னு சொல்லி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து குளோபல் சிட்டிசன் சொல்யூஷன்ஸ் தான் இதை வெளியிட்டிருக்கின்றது. 2026 கனடாவிற்கு வாழ்வதற்கு சிறந்த நகரங்கள் அப்படின்னு சொல்லி இதில் வந்து 2வது ஆண்டாகவும் கால்கரி வந்து முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வசிப்பதற்கு, வேலை செய்வதற்கெல்லாம் சிறந்த நகரமாக கால்கரி வந்து 2025-26 2 ஆண்டுகளிலும் முன்னிலை பெற்றிருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 15வது இடத்திற்கு குபேக் சிட்டின்னு வந்திருக்கின்றது. அதே போன்று ஃபெட்ரிக்ஷன் வந்திருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக 13 இடத்திற்கு வந்து சார்லட் டவுன் வந்திருக்கின்றது. 12 இடத்திற்கு வந்து சஸ்கடோனும், 11வது இடத்திற்கு வந்து ட்ரோண்டோ வந்திருக்கின்றது. 10 இடத்திற்கு வாடலூ வந்திருக்கின்றது. 9 இடத்திற்கு வினிபேக் வந்திருக்கின்றது. 8 இடத்திற்கு வென்கூவரும், 7 இடத்திற்கு வந்து ஹாலிஃபாக்ஸும், அதே போன்று 6 இடத்திற்கு வந்து விக்டோரியா வந்திருக்கின்றது. 5 இடத்திற்கு ஹாமில்டன், 4 இடம் மொன்ட்ரியல் வந்திருக்கின்றது. 3 இடத்திற்கு எட்மண்டன் வந்திருக்கின்றது. 2 இடம் ஒட்டாவா. 1 இடத்திற்கு வந்து நாங்கள் சொன்ன மாதிரி கால்கரி வந்திருக்கின்றது, ஆல்பர்டாவினுடையது. இந்த நகரங்கள் தான் வந்து கனடாவிலே 2026 வாழ்வதற்கும் அதே போன்று வேலை செய்வதற்கும் சிறந்த நகரங்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்து கொண்டிருக்கிறது. ஃபீஃபா இன்னும் நடைபெறுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அடடா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே வந்து அர்ஜென்டினா 2 பெற்றிருக்கின்றது. முதல் கட்டமாக வந்து ஈஜிப்ட் 15 67வது 2 பெற்று அர்ஜென்டினா 0 இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டிச்சு தள்ளி இருக்கின்றார்கள். கிறிஸ்டியன் ரொமேரோ வந்து 79வது அடுத்த 4வது, அதாவது 83வது மெஸ்ஸியும் வந்து ஒரு கோலினை பெற்றிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் 2-2 அப்படின்னு சொல்லி 2 அணிகளும் சமநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 817-5060. You are in good hands with Allstate.
2: Welcome to New Ocean Supermarket.
3: illa nalla maliva than irukire neer andha pakkam poi paithangaya theedum naan indha pakkam poi paruppu thirren
4: adellam thevilla ellam olunga adiki vechirupp nam kulappam illam edukalam vaango
3: marakari ella nalla pudusaiyum malivaiyum irukke
4: meeraji ellam kuda fresh a irukku villaiyum kuraivu
3: ada convenience store irukku
4: inge evvalavu saaman vaangiyum bill evvalavu kuraivendu paathingala
5: sutham tharam malivudan New Ocean Supermarket Tapscott and Finch Scarborough
6: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் 3031 மார்க்கம் ரோடு யூனிட் 38 சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே 416-492-7973.
7: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரொண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வழியை நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். இப்போது 26 இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதே வழியில் சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கும். நாளைக்கும் அப்படித்தான் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். 29 நாளை அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். அதே வேளையில் எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 3% உயர்வடையே இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு 102.7 ஊடாக இணைந்திருக்கலாம். அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அல்லாவிட்டால் இருக்கவே இருக்கிறது eastfm.ca. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடியாக கேட்டு மகிழ முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் ஃபீஃபா பக்கம் சென்று வரலாம். கண்டு நம்புறதா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் என்று சொன்னால், அர்ஜென்டினாக்கும் எஜிப்டுக்கும் இடையிலான போட்டி பரபரப்பாக தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல்ல வந்து அர்ஜென்டினா 2 கோல் பெற்றிருந்தது, மன்னிக்கவும் எஜிப்ட் வந்து 2 கோல்ஸை பெற்றிருந்தது, அர்ஜென்டினா வந்து 0 இருந்தது. எஜிப்ட் வந்து 15th நிமிடத்திலும் 67th நிமிடத்திலும் 2 கோல்ஸை பெற்றிருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 79th நிமிடத்தில் சூடு பிடித்தது, கிறிஸ்டியன் வந்து 1 கோலினை பெற்றிருந்தார். அதற்கு பின்னர் 83rd நிமிடத்தில் மெஸ்ஸி 1 கோலினை பெற்றார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 90 நிமிடங்கள் கடந்து 93rd நிமிடத்திலையும் வந்து என்சோ வந்து அடுத்த கோலினை பெற்றிருக்கின்றார். இதன் அடிப்படையிலே இப்போது அர்ஜென்டினா 3-2 என்ற அடிப்படையில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. கடுமையான போட்டியாக தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு முதல் நடைபெறுகின்ற இறுதி நாள், அதாவது ரவுண்ட் ஆஃப் 16 இறுதி போட்டியில் 2 இருக்கின்றன. ஒன்று தான் இப்போது பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, முடிவடையும் தருவாயில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அடுத்த போட்டி 4 வான்கூவரில் இடம்பெறப் போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2:02 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:09 எஸ்டிஎஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் வந்து நிறைவு கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கால் சுற்றுகள் ஆரம்பிப்பதற்கு முன்னதான 2 போட்டிகள் இன்றைக்கு இடம்பெறுகின்றன. 1 நிறைவடைந்திருக்கின்றது சற்று முன்னர், அடுத்தது வந்து 4 மணிக்கு இடம்பெற போன்றது. சரி, இந்த நேரத்திலே வந்து அர்ஜென்டினா கட்டச நேரத்தில் ஒரு ஃபயர் மாதிரி விளையாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றியை பெற்றிருக்கின்றது. 3-2 என்ற அடிப்படையிலே வந்து எஜிப்ட் அணியை வந்து வின் பண்ணியிருக்கின்றது அர்ஜென்டினா. அடுத்த போட்டி 4 மணிக்கு இடம்பெற போகிறது. இது எந்தெந்த அணிகளுக்கு இடையிலே அப்படின்னு சொல்லி பார்த்தால், சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியா அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் இடம்பெற இருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே கெனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் பிரதமராக வந்து பதவியேற்ற 1 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்போது முதல் தடவையாக வந்து செனட் சபைக்கான 4 புதிய நியமனங்கள் தொடர்பாக அறிவித்திருக்கின்றார். இதிலே வந்து தன்னுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி டாம் பிட்ஃபீல்டு அவர்களை செனட்டுக்காக இவர் இப்போது நியமித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அடுத்த 3 பேர் யார் அப்படி என்று சொல்லி பார்த்தால், ஒருத்தர் வந்து கன்சர்வேட்டிவ் எம்பி ரிச்சர்ட் மார்டல் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் வந்து பிட்ஃபீல்டோடு இணைந்து குபெக் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவார் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து நியூ புரன்ஸ்விக்கினுடைய கேன்சர் ரிசர்ச்சர் டாக்டர் ராட்னி, இவர் மனிடோபாவினுடைய சார்ட்டட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட் கீதா டக்கர் இவர்களும் இந்த செனட் அப்பாயின்மெண்ட்டை பெற்றிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிட்ஃபீல்டு அவர்களை பொறுத்தளவிலே வந்து நீண்ட காலமாக லிபரல் கட்சியினுடைய ஒரு வியூக நிபுணராக இருந்து வந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து இவர் பணியாற்றி இருக்கின்றாராம் நீண்ட காலமாக. அதே போன்று இவர் 2025 மார்க் கார்னி அவர்கள் பிரதமராகியதிலிருந்து அவருடைய முதன்மை செயலாளராக பணியாற்றி வந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இவர் செயற்கை நுண்ணறிவு உற்பத்தி திறன் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்து கார்னி அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவர் அரசியலையும் தாண்டி பிட்ஃபீல்டை பொறுத்தளவிலே இவர் ஒரு டெக் செக்டரினுடைய எக்ஸிகியூட்டிவ் மற்றும் கன்சல்டண்டாகவும் காணப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று கனடா 2020 கோ ஃபவுண்டர் இவர் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவர்தான் இப்போது செனட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2:12 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
0: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
4: Easy tune, East FM 102.7.

2:24 மிஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிஎல் ரீஜனல் போலீசார் கூறியிருக்கிறார்கள், தாங்கள் ப்ரொஜெக்ட் ரேஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நடவடிக்கையின் போது 2000 அதிகமான சார்ஜஸை வந்து வழங்கியிருக்கிறார்கள். எது காரணமாக அப்படின்னு சொன்னால், இந்த ஹை ரிஸ்க் டிரைவிங், அதாவது ஸ்ட்ரீட் ரேசிங், மிக வேகமாக ரேஸ் ஓடுற மாதிரி வாகனங்களை ஓட்டி சென்றதன் அடிப்படையில் தான் தாங்கள் 2000 அதிகமான டிக்கெட்ஸ் வந்து வழங்கியிருந்தோம், சார்ஜஸ் கொடுத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். சார், இந்த வழியிலே ஹெல்த் கனடாவினால் சில பொருட்கள் வந்து மீளழைக்கப்பட்டிருக்கின்றன. கமி கெயின்ஸ் பிராண்டினுடைய புரோட்டீன் கேண்டி வந்து மீளழைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் என்று சொன்னால், ஒரு மில்க் தொடர்பாக சரியான விதத்தில் வந்து அது டிக்ளேர் பண்ணப்படவில்லையா, ஆகவே மில்க் அலர்ஜிஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஆபத்தாக இருக்கும் அப்படின்றதன் அடிப்படையிலே கமி கெயின்ஸ் பிராண்டினுடைய புரோட்டீன் கேண்டி வந்து மீளழைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று சன்லூவே அவன் பாட்டம் பேனல் ரீப்ளேஸ்மெண்ட், இதுவும் வந்து மீளழிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பேர்னிங் ஹசார்ட் அப்படி என்று சொல்லி அது மீளழிக்கப்பட்டிருக்கிறது. வெஸ்ட் சைடு சோஸ் பிராண்டினுடைய பிஸ்ட்ரோ ஹனி டில் சோஸ், இதுவும் மீளழிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து அன்டிக்ளேர்டு மஸ்டர்ட் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சாவிற்கு 49% ஆதரவு உள்ளதாக தொடர்பு மூலோபாய நிறுவனத்தின் புதிய கருத்துக்கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. இன்னும் ஒரு வேட்பாளரான மாநகர சபை உறுப்பினர் பிராட் பிராட்ஃபோர்டிற்கு 40% ஆதரவு அவதானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஒலிவியா சாவிற்கான ஆதரவு கடந்த மே மாதத்திலிருந்து குறைந்து வருவதுடன் பிராட் பிராட்ஃபோர்டிற்கான ஆதரவு அதிகரித்துள்ளதை தொடர்பு மூலோபாய நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களை முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதனை தடுக்கக்கோரி திமுக தாக்கல் செய்த வழக்கினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. முதலமைச்சர் விஜயை கரூர் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் என திமுக தரப்பு குறிப்பிட்டதை கண்டித்த நீதிபதிகள் எந்த இடத்திலும் விஜய் குற்றவாளி என குறிப்பிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியதுடன் கரூர் வழக்கை சரியாக படித்துவிட்டு வருமாறு விசனம் வெளியிட்டுள்ளனர். அதேவேளை முதலமைச்சரின் பேச்சுரிமையை தடை செய்ய திமுக முயற்சிக்கின்றதா எனவும் உச்சநீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. முதலமைச்சர் விஜய் இதுவரையில் நேரில் கரூர் செல்லாததை தொடர்ந்து விமர்சித்து வந்த திமுக தற்போது அவர் செல்வதை தடுப்பதற்கு எடுத்துள்ள முயற்சிகள் பேசுபொருளாகியுள்ளன. இந்நிலையில் முதலமைச்சராக விஜய் இருக்கும் போதே அவர் கரூர் செல்வதை தடுக்க நினைக்கும் திமுக கடந்த முறை ஆட்சியில் இருக்கும் போது விஜய்க்கு என்னவெல்லாம் நெருக்கடி கொடுத்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டுமென அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினால் சர்வதேச வலிந்து ஆக்கப்பட்டோர் தினத்தினை முன்னிட்டு மாபெரும் மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் இந்த மாநாடு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் தற்போதைய அரசு தந்திரோபாயமாக செயற்படுவதாக சாடியுள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சர்வதேச நீதியை வலியுறுத்தி இம்மாநாடு இடம்பெறும் என கூறியுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165084 9552 4165084 9552.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Dikumidayal. Inga Matume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukira, 416-299-1020.
4: ஹைஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீனப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. டூர் இன் டொரண்டோ. தி ராக் ஸ்டார் ரிட்டர்ன்ஸ் டு டொரண்டோ. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
6: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
7: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

2:47 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், பிரீமியர் டாக்ஃபோர்ட் அவர்களுடைய சிஸ்டரின்லோ, அதாவது இவருடைய சகோதரர் மறைந்த ரோப் ஃபோர்ட் அவர்களுடைய மனைவி ரெனேட்டா ஃபோர்ட் அவர்கள் இப்போது காலமாக இருப்பதாக செய்தி கூறியிருக்கின்றது. இதனை வந்து பிரீமியரும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். தன்னுடைய அந்த சகோதரரின் குழந்தைகள் தொடர்பாக தன்னுடைய கவலையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். ஸ்டெஃபனி மற்றும் டாக்கி போன்றவர்கள் சிறிய வயதிலேயே வந்து இப்படி தாயை இழந்தது வந்து மிகவும் வருத்தத்துக்குரியது அப்படி என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். அதே வேளையிலே இந்த கடினமான நேரத்திலே அவர்களுடைய தனிப்பட்ட மேலதிக விவரங்கள் தொடர்பாகவும் இனியவர்கள் வந்து அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். இவரை பொறுத்தளவிலே, அதாவது ரெனேட்டா ஃபோர்ட் அவர்கள் 2019 எட்டோபிகோ நோர்த்தில் பீப்புள்ஸ் பார்ட்டியினுடைய கேண்டிடேட்டாக இருந்தவர் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே போலீசார் வந்து கூறியிருக்கின்றார்கள், உலகளாவிய ரீதியில் 24 பேரை வந்து தாங்கள் இந்த கிரைம் தொடர்பாக கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இடம்பெற்ற நிஜார் அந்த படுகொலை எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். சரி, அது தொடர்பாகவும் சம்பந்தப்பட்டவர்களும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லியும் செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதே வேளையிலே கனடா போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சி வந்து தாங்கள் ஏராளமான கிரிமினல் சார்ஜஸை வந்து 2 ஆண்டாரியோ

நபர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இதில் ஒருத்தர் வந்து நாட்டை விட்டு ஏற்கனவே தப்பி சென்று விட்டார் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சர்வதேச மாணவர்களை ஏமாற்றி கிட்டத்தட்ட $1,26,000 வந்து அவர்களிடமிருந்து இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு யூனிவர்சிட்டியிலே என்ரோல்மெண்ட் கிடைத்திருக்கின்றதுன்னு சொல்லி போலியான ஆவணங்களை எல்லாம் காட்டி, உண்மையில் வந்து அப்படி எந்த வித விடயமும் நடைபெறவில்லையாம், மோசடியாக இந்த மாணவர்களிடமிருந்து இந்த ரெண்டு பேரும் பணத்தினை பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். ஆன்டாரியோவில் இருக்கின்ற சானியாவின் லாம்டன் காலேஜுக்காகத்தான் இந்த விடயத்தை வந்து இந்த ரெண்டு நபர்களும் செய்திருந்தார்கள் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும், அதன் அடிப்படையில் தான் இந்த ரெண்டு பேரும் இப்போது ஏராளமான சார்ஜஸை எதிர்கொள்கின்றார்கள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார், லண்டன் ஒன்றாரியவை சேர்ந்த 35 வயதான ஜனீஷ் குமார் பட்டேல் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தவர் வந்து ஹாட்ரிக் டேவ், இவர் வந்து கேம்பிரிட்ஜை சேர்ந்த நபர் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு பேரும் தான் இந்த குற்றவாளிகளாக இப்போது இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். 2:50 ஃபீஃபா வேர்ல்ட் கப் உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 ஆரம்பித்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பிலே அர்ஜென்டினா எஜிப்த் அணிகள் மோதியிருந்தன. இதில் அர்ஜென்டினா 3-2 என்ற அடிப்படையில் வின் பண்ணியிருக்கின்றது. அடுத்த போட்டி 4 சுவிட்சர்லாந்து கொலம்பியா அணிகளுக்கிடையே நடைபெற இருக்கின்றது. அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு இல்லங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சுரேகா. இனிமையான வணக்கம் நீர்களே. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: music. On your favorite station, 102.7. It's East FM.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive, Unit 67, Markham,
5: 416-461-6401.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி. இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். பலவிதமான தகவல்கள் மற்றும் இனிமையான பாடல்களுடன் இன்றைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை மகிழ்விப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. இன்று ஜூலை 7 2026 ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். 5 மணி வரைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.

3:06 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. தற்போது வெளியில் 26°C 32°C உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வழியில் 23°C ஆகவும் 27°C வீழ்ச்சியடைய இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நள்ளிரவில் பார்க்கும்போது 18°C செல்ல இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாளை புதன்கிழமை தொடர்ந்து பார்க்கும்பொழுது நாளைக்கும் ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே இருக்கின்றது. அதிகூடிய வெப்பநிலை 28°C ஆகவும் குறைந்த வெப்பநிலை 20°C ஆகவும் இருக்க போகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது. eastfm.ca ஊடாக நீங்க உலகத்துல எங்க இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு Facebook, Instagram, TikTok ஊடாக eastfm, தமிழ் யூடியூப் ஊடாக eastfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, eastfm 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:07 இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-இன் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year leaseல் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழியுங்கள். அகமது தம்சேன், 4370700002.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: Supra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nay Petrukolvadil Siramangale Sandikkindreergala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum Ungal Loan Processing Nay Udanukudan Email Udaga Update Seyyapadum Supra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406 416-90
4: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379 1-819-322-1379
5: Prisha Law Professional Corporation.
6: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
7: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மொரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள். 6477-0-6868 6477-0-6868
0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

3:21 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சீங்கும் கலக்கு அழித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று பகல் வேளையில நீங்க பார்த்திருப்பீங்க, அர்ஜென்டினாவுக்கும் ஈஜிப்டுக்கும் இடையிலான அந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்து மிகவும் ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டியா இருந்திருக்கும். பாதி நேர இடைவெளி வரைக்குமே அர்ஜென்டினா எந்த விதமான கோலையுமே வந்து போடவில்லை அப்படின்னா அப்ப எல்லாருமே நினைச்சிருப்பாங்க அர்ஜென்டினாவுக்கு ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது இங்க தானே நான் வைக்கிறேன் ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அர்ஜென்டினா கடைசியில 2 கோல்களை வந்து போட்டிருந்தது. 2-2 அப்படின்ற அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கும் போது கடைசி நிமிடங்கள்ல வந்து பரபர அர்ஜென்டினா இன்னும் ஒரு கோலை போட்டு 3-2 அப்படின்ற அடிப்படையில் வந்து வெற்றி வாய்ப்பை வந்து தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். இதே பரபரப்போட பார்க்கும்போது இன்னைக்கு 4 மணிக்கு கூட சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியாவுக்கு இடையிலான போட்டி கூட வரவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. நாங்களும் தொடர்ந்து உங்களுடன் அப்டேட்டை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்முடன். இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் அப்டேட்டை கேட்கறதுக்காக அப்படின்னு நாங்கள் சொல்றோம். ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 3:22 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: துருக்கியில் இடம்பெற்று வரும் நேட்டோ நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்றுள்ள கனேடிய பிரதமர் மார்க் கார்னி துருக்கி அதிபர் மற்றும் யுக்ரைனிய அதிபர் ஆகியோருடன் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். துருக்கிக்கும் கனடாவுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் அறிவிப்பினை இருநாட்டு தலைவர்களும் வெளியிட்டுள்ளனர். அதேவேளை ரஷ்யாவுடனான போரில் தொடர்ந்தும் கனடா யுக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் வழிமுறைகள் தொடர்பில் யுக்ரைனிய அதிபருடன் பிரதமர் கலந்துரையாடியுள்ளார். இலங்கையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பில் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் தடுக்க தவறியதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பில் பிரத்யேக புலனாய்வு தகவல்கள் எவையும் கிடைக்கவில்லை என சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பொதுவாக புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாலேயே பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகள் மற்றும் பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மீது மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கில் இடம்பெற்றதா என அரசாங்கம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தை தோற்கடிக்கும் முயற்சிகளில் ஈடுபடும் நபர்கள் சார்ந்த குழுவொன்று நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்துடன் தொடர்புள்ளதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். விரிவான விசாரணைகளின் பின்னர் உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அமைச்சரவையில் இணைந்தமை மூலம் தாவேக்கா கூட்டணியில் இணைந்துவிட்டதாக அர்த்தமில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்த நிலையில் வார்த்தைகளில் விளையாடுவதை அவர் தவிர்க்க வேண்டும் என மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஆட்சிக்கு ஆதரவு தந்து உள்ளே வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேக்கா கூட்டணியில் அங்கம்தான் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது Swapnachari. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசனுக்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்டெபன் 102.7.
1: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
2: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: Ajax Nissan and Infiniti இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960, 4374777960.
4: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி, சனி, ஞாயிறு மோர்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17, 18, 19 மோர்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026. 4167-2006.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

3:46 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சீங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கனடாவில் அமைந்திருக்கின்ற மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். அதாவது புற்றுநோய் மூளைக்கு செல்றதை ஆரம்பத்திலேயே தடுக்கக்கூடிய ஒரு மருந்தை தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் என்ன நோக்கம் அப்படின்ட்டு பார்க்கும்போது, நம்மளோட உடம்புல நுரையீரல், மார்பகம், தோல் உள்ளிட்ட இடங்களில் இருந்த புற்றுநோய் வந்து மூளைக்கு செல்றதுக்கு முதலே நாங்கள் அதை கண்டுபிடிச்சி அதை அழிச்சிருவோம், அதற்கான மருந்து வேதிப்பொருட்களை வந்து தான் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது இன்னுமே ஆராய்ச்சியில் தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னும் முழுமை அடையலை, இன்னும் மக்களோட பாவனைக்கு வரையில அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எதிர்காலத்தில் கண்டிப்பாக இந்த மருந்தை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதை வந்து சந்தைக்கு எடுத்து வருவோம். கண்டிப்பாக மக்களுக்கான ஒரு பயனுள்ள ஒரு மருந்தாக இது இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நம்மளோட கனடாவில் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாகவும் மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. 3:48 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் வந்து ஆரம்பிக்க இருக்கின்றது சுவிட்சர்லாந்து கொலம்பியாவிற்கான போட்டி. நாங்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 மணி எப்போ வரும், நாங்கள் எப்போ அதற்குரிய அப்டேட்டை தருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃப்எம் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம்
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள் $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமென் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம் உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள் கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours ஃபண்டட் வித் இன் 72 hours
4: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங் ரினியூவல் கிரெடிட் இம்ப்ரூவ்மென்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
3: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 மோர்கேஜ் solutions.ca
7: போட்ட புது சேலை உடுத்தி
8: ஸ்காபரோவில்
9: அகரம் சில்க்
8: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்
9: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ் அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்
8: ஃபேஷன் ஜுவல்லரிஸ் விதவிதமான தெரிவுகளில்
9: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
8: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காபரோ
9: அகரம் பட்டுக்களின் சிகரம்
10: நல்ல பாட்டு நாலு விஷயம்
11: FM 102.7 East FM.ca

4:06 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கலக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 25 டிகிரி செல்சியஸ், 31 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இரவு வழியில் 19 டிகிரி செல்சியஸ், 20 உணர இருக்கின்றோம். நாளை புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும், 37 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் FM.CE ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM, தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-8241212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 4:07, இது திசையெங்கும் கிழக்கு. இப்ப பார்க்கும் பொழுது ஃபீவா வேர்ல்டு கப்புக்கான இறுதி ஆட்டம் அப்படின்னு சொல்லும்போது பவர் ஆஃப் 16 அதனுடைய இறுதி ஆட்டமாக இருக்கின்றது. இதுல வந்து கடைசியாக சுவிட்சர்லாந்தும் கொலம்பியாவும் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். 7 முடிவடைந்த நிலையில் மிகவும் விறுவிறுப்பான ஒரு ஆட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கணிக்கின்றார்கள். அதாவது இந்த வினிங் ப்ரொபபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கொலம்பியாவுக்கு தான் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது 39% சுவிட்சர்லாந்துக்கு 27% இருக்கின்றது. எக்ஸ்ட்ரா டைம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 34% இருக்கின்றது. இரண்டு குழுவையும் பார்க்கும் பொழுது ஒரு புறம் ஒழுங்கான ஆட்டத்திற்கு பேர் போனது அப்படின்னு சொல்லப்படுகின்ற சுவிட்சர்லாந்தும், மற்ற பக்கம் பார்க்கும்போது வேகம் மற்றும் தாக்குதலுக்கு நாங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லி மோதுகின்ற கொலம்பியாவும் தான் மோதுது. பார்க்கலாம், இன்னும் ஒரு சில மணி நேரத்திலேயே தெரிஞ்சிடும் யார் வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து தகுதி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்க ஈஸ்ட் FM உடன். ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் FM 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002.
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074.
7: எங்கள் இசை ஈஸ்ட் FM 102.7.

0: 4:22 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சீங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கொலம்பியா சுவிட்சர்லாந்துக்கான மேட்ச் தொடங்கி 21 நிமிடங்கள் வந்து முடிந்திருக்கு. இதுவரைக்குமே எந்த விதமான கோல்களும் இல்லை. இந்த இரண்டு டீம்கள பலம் அப்படின்னா என்னென்னு பார்க்கும்போது, சுவிட்சர்லாந்துல பலமாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களோட பாசிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குமாம். அவங்க பாஸ் பண்ணி விளையாடுறது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் குரூப்பாக வந்து இணைந்து விளையாடுவாங்களாம். எந்த விதமான உள்ளுக்குள்ள மனக்கசப்பும் இல்லாமல் சேர்ந்து ஒன்றாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் சுவிட்சர்லாந்தின் பலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலம்பியாவோட பலம் அப்படின்னா என்னென்னு பார்க்கும் பொழுது, அவங்க வந்து வேகமான தாக்குதலை வந்து முன்னெடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் கோல் வாய்ப்புகளை வந்து அதிகமாக உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு இரண்டு டீம்கள பலத்தையும் வந்து வைத்துக்கொண்டு தற்பொழுது அடுத்த சுற்றுக்கு யார் முன்னேறுவா அப்படின்னு சொல்லி மிக தீவிரமாக விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றா ரவுண்ட் ஆஃப் 16 இறுதி ஆட்டம் அப்படின்னு சொல்லணும். இதுல வந்து வெல்றவங்க அடுத்ததாக குவார்டர் ஃபைனலுக்கு வந்து தெரிவாகுவாங்க. பல பரீட்சை, அதனால 22 நிமிடங்கள் முடிவடைந்தும் கூட இரண்டு அணிக்குமே எந்த விதமான கோல்களும் இல்லாமல் 0-0 என்ற அடிப்படையிலேயே தற்போது வரைக்கும் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபீவா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 4:23, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஷ் ரீஃபினான்ஸ் சேவருக்கிறீங்களா? தான் மோகேஷ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஎ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றன. நீங்கள் குறிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை நீங்க பிசினஸ் ஃபைனான்ஸ் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டியத்திலே பெற்றுத்தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி ரக்கம் 416-821-4512 நீங்க அழைக்கலாம். குறிப்பாக நீங்க செகண்ட் மோகேஜினை சிறந்த வட்டி வீதத்தில் பெற்று தருகிறார். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்று தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகை நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்க அழைக்கலாம். குறிப்பாக நீங்க ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன், கிரெடிட் கார்டு என்று சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால், இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகேஜாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் குறைந்த வட்டி வீதத்திலே மோகேஜினை பெற்று உங்களுக்கு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்று தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி வகை நேரடி அழைக்கின்ற பொழுது இது பற்றிய நீங்க முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-821-4512 நீங்க அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை பெற்றுக் கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஏகளை ஜிடிஏ தாண்டி வெளியில் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. இதேவேளை குறிப்பாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரெனுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்க அழைக்கலாம். உங்கள் வீட்டுக்கான மோகேஜினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அது பீலண்டர் சூடாகவும் அதனை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகே. இதேபோல 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்கள் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தருகின்றார். அதுவரை நீங்கள் ஒரு பிசினஸ் ஸ்டார்டிங் லோனிங்கை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். up to $75,000 வரை நீங்கள் ஒரு புதிதாக ஒரு பிசினஸ் துவங்குறது அப்படின்னு சொன்னால் அதுக்கான லோனிங் கூட பெற்றுத்தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. மோகேஷ் சம்பந்தமாக ரீஃபைனல் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் சக்தி பகி நாளெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். 416-821-4512 416-821-4512.

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: East FM தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சாவுக்கு 49% ஆதரவு உள்ளதாக தொடர்பு மூலோபாய நிறுவனத்தின் புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. இன்னும் ஒரு வேட்பாளரான மாநகர சபை உறுப்பினர் பிரட் பிரட்ஃபோர்டுக்கு 40% ஆதரவு அவதானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஒலிவியா சாவுக்கான ஆதரவு கடந்த மே மாதத்திலிருந்து குறைந்து வருவதுடன் பிரட் பிரட்ஃபோர்டுக்கான ஆதரவு அதிகரித்துள்ளதை தொடர்பு மூலோபாய நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களை முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதனை தடுக்கக் கோரி திமுக தாக்கல் செய்த வழக்கினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. முதலமைச்சர் விஜயை கரூர் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் என திமுக தரப்பு குறிப்பிட்டதை கண்டித்த நீதிபதிகள் எந்த இடத்திலும் விஜய் குற்றவாளி என குறிப்பிடப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியதுடன் கரூர் வழக்கை சரியாக படித்துவிட்டு வருமாறு விசனம் வெளியிட்டுள்ளனர். அதேவேளை முதலமைச்சரின் பேச்சுரிமையை தடை செய்ய திமுக முயற்சிக்கின்றதா எனவும் உச்சநீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. முதலமைச்சர் விஜய் இதுவரை நேரில் கரூர் செல்லாததை தொடர்ந்து விமர்சித்து வந்த திமுக தற்போது அவர் செல்வதை தடுப்பதற்கு எடுத்துள்ள முயற்சிகள் பேசுபொருளாகியுள்ளன. இந்நிலையில் முதலமைச்சராக விஜய் இருக்கும்போதே அவர் கரூர் செல்வதை தடுக்க நினைக்கும் திமுக கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது விஜய்க்கு என்னவெல்லாம் நெருக்கடி கொடுத்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினால் சர்வதேச வலிந்து ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 30 யாழ்ப்பாணத்தில் இந்த மாநாடு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் தற்போதைய அரசு தந்திரோபாயமாக செயற்படுவதாக சாடியுள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சர்வதேச நீதியை வலியுறுத்தி இம்மாநாடு இடம்பெறும் என கூறியுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
3: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388,
6: 416-649-6388. FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெப்பன், 102.7.

0: 4:46 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசை எங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய மேட்சை பார்க்கும்போது ஒரு பக்கம் ஐரோப்பியாவின் ஒழுக்கமும் திட்டமிடலும் கொண்ட ஒரு டீமாக சுவிட்சர்லாந்து டீமும், அடுத்த பக்கம் பார்க்கும்போது தென் அமெரிக்காட உற்சாகமும் தாக்குதலான ஆட்டத்தையும் கொண்ட கொலம்பியா அணியும் வந்து ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டிருக்கு. இதை வந்து ரெண்டு கால்பந்து கலாச்சாரங்களின் மோதல் அப்படின்னு சொல்லி மக்களால் வந்து தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட 45 நிமிடங்கள் வந்து முடிவடைந்திருக்கு. இதுவரைக்குமே நாங்களும் விடமாட்டோம் சுவிட்சர்லாந்தும் கொலம்பியாவும் வந்து மோதி கொண்டிருக்கு. இருந்தும் 0-0 அப்படின்ற அடிப்படையில் தான் தற்போது வரைக்குமே கோல்கள் வந்து இருக்கின்றது. இருந்தாலும் எதிர்த்து ஆடிய வண்ணம் இருக்கின்றார்கள். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு ஆட்டமாக இருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் வந்து பார்க்கும் பொழுது போட்டியில நிலவரம் தெரிந்திடும். இன்னொரு கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 4:47 இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. இந்த வழியில் நாங்கள் மோட்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஜ் ரீஃபினான்ஸ் தகவலுக்கு நீங்கள் நாளெல்லாம் மோகேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் இதனை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு வருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. இந்த பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பற்றி நீங்கள் நேரடியாக அழைக்கின்ற பொழுது இது பற்றிய மேலதிக விவரங்களும் இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது போலவே நீங்கள் ஒரு பிசினஸ் ஸ்டார்டிங் லோன், அதாவது நீங்கள் ஒரு பிசினஸை ஆரம்பிக்க இருப்பதாக இருந்தால் அதற்கான ஒரு லோனாக நீங்கள் $75,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றுத்தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 நீங்கள் அழைக்க முடியும். குறிப்பாக நீங்கள் லைன் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகேஜாக பிரதான வங்கிகளான டிடி ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு ஒரு குறைந்த வட்டி வீதத்திலே மோகேஜினை பெற்று ஒன் பேமெண்டாக நீங்கள் பேமெண்ட் செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்று தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ள அலையங்கள் தொலைபேசியில் 416-821-4512 நீ அழைக்கலாம். இதேவரை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் யூனிட்டுகள் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியில் ஓட்டோவாக இருக்கலாம், லண்டன் ஒன்டாரியோ, நக்ரா ஃபோர்ஸ் அப்படி இவ்வாறான போன்ற இடங்களில் நீங்கள் இவ்வாறு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான மோகேஜையும் உங்களுக்கு சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். இதேவரை நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் 5 லட்சம் வரி கோமிக்கிட்டு லோனை டெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி மகிம். நேரடி அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்க முடியும். உங்கள் வீட்டுக்கான மோகேஜினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினுவல் செய்ய முடியும் என்றால் கூட அது பீல் என்ற சூடாகும். அதனை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி மகிம். இதுபோல நீங்கள் செகண்ட் மோகேஜினை ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ அப்ரெசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் பொருளை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு இருக்கின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. இதேபோல நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. மோகேஜ் சம்பந்தமாக ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவையில் இருக்கின்ற பொழுது 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகி நாடலாம். 416-821-4512 416-821-4512

நேரம் 4:50 இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இத்திரு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி டபுள் டபுளில் அவனி அணிந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேயர்களே.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabison Dental Office, 416-666-7770.
4: காரத்துக்குறாங்களப்பா, காரத்துக்குறாங்கள்.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
2: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.

0: 5:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-4400 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: நல்ல காலநிலை, நல்ல உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு நன்றி லாவணியாக்கும். எனக்கு பிடிப்பமான பாடு நான் மனசு ஆயிட்டு ரெண்ட ஐபடத்தில இருந்து இந்த பாடல்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி உங்கள் எல்லாருக்கும், வணக்கம்.
0: நன்றி. 50 இடைவேளை கலைந்திருக்கின்ற இந்த வேளையில் சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியா அணிகளுக்கான போட்டிகளில் இந்த ஒரு அணியும் இன்னும் ஒரு கோலையும் பெறவில்லை.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamil Yengam. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509. 647-534-4509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
5: பாட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: 5:18 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி. 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-404-0 416-55-44-404-0 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: வணக்கம் லாவண்யா.
6: வணக்கம் நாதன், எப்படி இருக்கீங்க?
7: நான் நல்ல சுகமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
6: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கீங்க நாதன்?
7: வீட்டே இருக்கிறேன். வீட்டை உங்களோட ரேடியோ கேட்டு இந்த மேட்சும் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
6: நல்லது, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்?
7: எங்கே அந்த லாவண்யா, எங்கே அந்த லாவண்யா.
6: திருப்ப வந்துட்டேன்
7: தானே, நான் மிஸ் பண்ணிட்டேன், கவலைப்பட. எங்க பார்ட்னரை காணுது?
6: பார்ட்னர் தப்பி ஓடிட்டார். நான் வர்றேன்னு தெரிஞ்சோன்னா தப்பி ஓடிட்டார். சரி, பாடல் கேட்கலாம். நன்றி நாதன், அன்புக்கு நன்றி.
7: நன்றி, நன்றி லாவண்யா. நன்றி,
6: நன்றி, வணக்கம். 57 கழிந்திருக்கின்ற இந்த வேளையில் இரு அணிகளும், சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியா அணிகள், இரண்டு அணிகளுமே இந்த கோலையும் இதுவரை பெறவில்லை. ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 5:24 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4164 5544400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க ராகு? நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: அமுதமலை பொழியும் இந்த நிலவிலே.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோகேஷ் ரீஃபினான்ஸ் தேவருக்கு நீங்க நாடுதான். மோகேஷ் 24 சக்தி பகி இந்த பொழுது எங்களோட சக்தி பகி இருந்திருக்கிறார். வணக்கம் சக்தி பகி.
3: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனம் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடிஏ பிற்பாகத்திலே 3 இடங்களிலே காரியாலயங்கள் கொண்டிருக்கிறது. ஸ்காப்ரோவிலே ஜங்கன் ஷெப்பர்ட் சந்திப்பிலும், சாரி, மாக்கமின் மின்ன சந்திப்பிலும், டொரண்டோவிலே ஜங்கன் ஷெப்பர்ட் சந்திப்பிலும், மிசாகாவிலே ஸ்கொயர் ஒன் மோலுக்கு முன்பாகவும் நமது காரியாலயம் அமைந்திருக்கின்றது. இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு மோர்கேஜுக்கு வந்து மோர்கேஜ் 24 இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்று சொன்னால், நீங்க தொலைபேசி அழைக்கும் பொழுது செய்ய முடியுமா முடியாதா, செய்வதென்ற எவ்வளவு கோஸ்ட் பண்ணும், என்ன வங்கியில செய்ய முடியும் என்பதை கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக 1000க்கு மேற்பட்ட மோர்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாக மோர்கேஜ் 24 நிறுவனம் அமைந்திருக்கிறது. இன்றைய சூழலில் பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால், உங்களுடைய கிரெடிட் கார்டு டெப்ஸ் இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் லோன் இருக்கலாம், அல்லது உங்களோட மோர்கேஜ் வந்து பிரைவேட் செகண்ட் மோர்கேஜ் என்று பல விஷயங்களாக உங்களுடைய மாதாந்த கட்டுப்பணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கலாம். இப்படி ஒரு சூழலில் நீங்கள் இருந்தால் உங்களோட ப்ராப்பர்ட்டியை ரீஃபைனான்ஸ் பண்ணி ஒரு புதிய மோர்கேஜை செய்வதன் மூலம் உங்கள் மாதாந்த கட்டுப்பணங்களை 50% குறைப்பது மட்டுமன்றி உங்கள் கிரெடிட்டையும் ஹெல்த்தியாக வைத்திருக்க உதவும். அதுவும் பிரதான வங்கியிலான டிடிஎஸ் கொஹியா விஎம்ஐ வங்கியில் உங்களுக்கு மோர்கேஜ் செய்து தரப்படும். ஆகவே அலையுங்கள் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் பிரேக் பண்ண இயலாது, பட் ஸ்டில் உங்களோட கடன் இருக்கலாம், வீட்டில் ஈக்விட்டி இருந்து ஹோம் இக்விட்டி லோனை பெறுவதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து செகண்ட் மோர்கேஜ் இல்லை, பிரைவேட் மோர்கேஜ் இல்லை, ஹை இன்ட்ரெஸ்ட் ப்ராடக்ட் இல்லை. இது எப்படி என்று சொன்னால், ஒரு 100,000 டெப்ஸ் இருந்தாலும் மாதம் அந்த கட்டுப்பணங்கள் கிட்டத்தட்ட $3,000 கிட்ட நீங்கள் பே பண்ணுவீங்க. ஆனால் அதே $3,000 வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து அந்த அதே 100,000 நீங்க பே பண்ற காசு வந்து $800 தான் பே பண்ணுவீங்க. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு லெண்டர் ஃபீ இல்லாத ஒரு ப்ராடக்ட் வந்து, இது ஒரு பிரைவேட் மோர்கேஜ் கிடையாது. அலையுங்கள் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருக்கட்டும், அது ரெசிடென்டலாக இருக்கலாம், லேண்டுக்காக இருக்கலாம், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்காண்டி இருக்கலாம், அல்லது உங்களை ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்காண்டி இருக்கலாம், எந்த ஒரு மோர்கேஜ் தேவை கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு இருக்கின்றது. நீங்கள் அழைப்பதற்கு மோர்கேஜ் 24 நிறுவனத்தை 416-821-4512. நன்றி. வணக்கம்.
2: நன்றி சக்தி பகி எங்களுடன் கொண்டதுக்கு.

0: தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, Petrukolvadil, Siramangale Sandikkindreergala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolla Mudiyam, Ungal Loan Processing Nei, Udanukkudan Email Udaga Update Seyyappadum, Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-916-908-5656.
2: East FM, Tamil, Seidhigal.
3: துருக்கியில் இடம்பெற்று வரும் நேட்டோ நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்றுள்ள கெனடிய பிரதமர் மாக்கார்னி, துருக்கி அதிபர் மற்றும் யுக்ரைனிய அதிபர் ஆகியோருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். துருக்கிக்கும் கனடாவுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் அறிவிப்பினை இருநாட்டு தலைவர்களும் வெளியிட்டுள்ளனர். அதேவேளை ரஷ்யாவுடனான போரில் தொடர்ந்தும் கனடா யுக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் வழிமுறைகள் தொடர்பில் யுக்ரைனிய அதிபருடன் பிரதமர் கலந்துரையாடியுள்ளார். இலங்கையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பில் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் தடுக்க தவறியதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பில் பிரத்யேக புலனாய்வு தகவல்கள் எவையும் கிடைக்கவில்லை என சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பொதுவான புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாலேயே பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகள் மற்றும் பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மீது மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கில் இடம்பெற்றதா என அரசாங்கம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தை தோற்கடிக்கும் முயற்சிகளில் ஈடுபடும் நபர்கள் சார்ந்த குழுவொன்று நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்துடன் தொடர்புபட்டுள்ளதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். விரிவான விசாரணைகளின் பின்னர் உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அமைச்சரவையில் இணைந்தமை மூலம் தாவேக கூட்டணியில் இணைந்துவிட்டதாக அர்த்தமில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்த நிலையில் வார்த்தைகளில் விளையாடுவதை அவர் தவிர்க்க வேண்டுமென மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஆட்சிக்கு ஆதரவு தந்து உள்ளே வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேக கூட்டணியின் அங்கம்தான் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.

0: இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை.
1: கண்ணா லட்டு திங்க ஆசையா.
0: 5 மணி முதல் 7 மணி வரை ஈஸ்ட் FM-இல் 2 மணி நேரங்கள்.
1: கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா.
0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்.
2: நன்றி.
3: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: ஆமா, நான் விரும்பி கேட்கும் பாடல் அள்ளி தந்த வானம் என்ற படத்துல இருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடியிருக்க வேண்டும். கண்ணாலே மெய்யா மெய்யா கிள்ளாதே கிய்யா கிய்யா என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
3: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1317 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
9: கொஞ்சம்

0: 5:48 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4440 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
1: பார்த்திபன் கதைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கும் பார்த்திபன். என்ன செய்து கொண்டிருக்கீங்க?
1: வேலை முடிஞ்சு வெளியில வந்து கொஞ்சம் சூரிய கதிர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: சரி, அப்படி ஒரு பாட்டு கேட்க போறீங்க, என்ன பாட்டு வேணும்?
1: அங்க தலைவரை காணும் ரிஷிகாந்த்.
0: தலைவர் பிரேக்ல போயிட்டார்.
1: அவர் அடிக்கடி காணாம போறார்.
0: வந்துருவார், திருப்ப வந்துருவார்.
1: என்னண்டா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் அழகான படைப்பில மறைந்த காந்த குரலகி சுவர்ணலதாவின் குரலில் கருத்தம்மா படத்துல இருந்து போராளி பொண்ணுத்தாய் என்ற பாட்டு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோகேஜ் ரீஃபினான்ஸ் விளக்கிறீங்கனாலதான் மோகேஜ் 24 சக்திபகி. இந்த பொழுதில் சக்திபகி எங்களோட இணைஞ்சிருக்கின்ற. வணக்கம் சக்திபகி.
3: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திலும் அதற்கான தீர்வு இருக்கின்றது. தீர்வையும் தாண்டி இன்று பலருக்கும் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அழைக்கும் தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே உங்களுக்கான தீர்வு கிடைக்கின்றது. இது செய்ய முடியுமா முடியாதா, அதற்கு செய்வதற்கு கோர்ஸ் பண்ணும் என்று. ஆகவே கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக மோகேஜ் துறையிலே, ஜிடிஏ பெரும்பாலத்திலே 3 இடங்களிலே காரியாலயம் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்லி சொன்னால், உங்களுடைய கிரெடிட் கார்டு கடன்ஸோ தனிப்பட்ட கடனாக இருக்காலும் எதுவாக இருந்தாலும் ஒரு 100,000 டெப்ஸ் இருந்தாலும் கிரெடிட் கார்டு கடன் ஒரு மாதம் அந்த கட்டு பண்ணிட்டு $3,000 மட்டும் பே பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதை அவதானிக்க முடியும். பல தடவை இதை பற்றி கழித்திருக்கின்றோம். அப்படி ஒரு சூழல் நீங்கள் இருந்தால், ஹோம் ஈக்விட்டி லோனை பெறுவதன் மூலம் உங்களோட ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் இங்க ஹோம் இக்யூட்டி லோனாக 100,000 to 500,000 மட்டும் பெறலாம். 3,000 கட்டுற இடத்துல நீங்க கட்ட போற அமௌண்ட் வந்து $800 மட்டுமே ஹோம் இக்யூட்டி லோனுக்கு, வட்டியும் முதலும் சேர்த்து பே பண்ணுவீங்க. அதையும் தாண்டி இது ஒரு முக்கியமான வட்டி சொல்லி சொன்னால், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை ஹெல்த்தியாவதுக்கு ஒரு பிரைவேட் மோர்கேஜ் கிடையாது, லெண்டர் ஃபீ கிடையாது, ரினியூவல் ஃபீ கிடையாது. அலையுங்கள் 416-821-4512. அழைக்கலாம். இதையும் தாண்டி இன்று வந்து உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ் வந்து அப்ரூவல் பிரதான வங்கியில் மிக ஒரு குறுகிய கால பதிவுகளை நாங்கள் வந்து பெற்று தருகிறோம். 416-821-4512 மட்டும் வந்து உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜ் அப்ரூவல் 24 hours, ஃபண்டிங் இன் 72 hours, நோ கிரெடிட் செக், அப்ரைசர் 416-821-4512. ஒரு மக்கள் நன்மதிப்பட்ட நிறுவனம். ஆகவே உங்களுக்கு எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருக்கட்டும், அதாவது பர்ச்சேஸ் ஆக இருக்கலாம், ரீஃபைனான்ஸாக இருக்கலாம், கொமர்ஷியலாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கான பிசினஸ் லோனை பிரதான வங்கிகளில் பெறக்கூடிய வண்டி தேவைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஜிடிஏ பெரும்பாகத்திலே நாங்கள் 3 இடங்களிலே சேவை ஆட்டிக்கொண்டிருக்கிறோம். ஸ்காப்ரோவிலே மாக்கமன் மில்ன சந்திப்பிலும், டொரண்டோவிலே யங்கன் செப்பட் சந்திப்பிலும், மிசிசாகாவில் ஸ்கொயர் ஒன் மாலுக்கு முன்பாக எனக்கு காரியாலயம் அமைந்திருக்கிறது. நீங்கள் என்னுடன் கலந்து ஆலோசிப்பதற்கு அழைக்க வேண்டிய இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். மோர்கேஜ் 24 நிறுவனத்தின் 416-821-4512. மீண்டும் 416-821-4512 என்ற இலக்கத்தை கலைத்து மோர்கேஜ் 24 நிறுவனத்தின் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நன்றி வணக்கம்.
2: நன்றி சக்தி பகங்களோடு இருந்து கொண்டிருக்கிறேன்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ2.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 16 வருடங்களாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகில் அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்கும் இல்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஓரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
4: 416-461-6401.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. த ராக் ஸ்டார் ரிட்டர்ன்ஸ் டு டொரண்டோ. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.

6:03 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0 வெளியில் 25 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 33 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 26 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 33 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 3% அதிகரிக்க இருக்கின்றது.

6:08 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 116-5544-4040. 416-5544-4040.

0: 6:11 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 116-5544-4040 416-5544-4040 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் கரண், எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா சோமா இருக்கோம். வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: முடியல.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: கோபடத்துல
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கரண், வணக்கம்.
1: நன்றி.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960.
6: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கு ஏற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷர் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477-0686-8 6477-0686-8
7: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 July 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மோர்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். July 17-18 மோர்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167-2006.
8: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்
9: என்னது?
8: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
10: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
11: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
10: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
11: 416-900-4599.
12: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 6:24, 110 நிமிடங்கள் கழிந்திருக்கின்ற இந்த வேளையில் சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இரு அணிகளும் இதுவரை எந்த கோலையும் பெறவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோகேஷ் ரீஃபைனன்ஸ் சேவலுக்கு நீங்க நாளதான் மோகேஷ் 24 சக்தி பகி இந்த பொழுது எங்களோட மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்தி பகி.
2: வணக்கம். எந்த ஒரு மோட்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோட்கேஜ் 24 நிறுவனத்திலும் அதற்கான தீர்வு வந்து தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது எப்படி சொன்னா, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக உங்களுடைய மோட்கேஜ் செய்ய முடியுமா முடியாத எவ்வளவு கோஸ்ட் பண்ணும் என்பது நீங்க அழைக்கும் பொழுதே உங்களுக்கான தீர்வை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்று பலருக்கும் இருக்கிற முக்கியமான விடயம், உங்களுடைய கிரெடிட் கார்டு கடனோ இது டெப்ஸ் இருந்தால் 100,000 டெப்ஸ் இருந்தால் மாதாந்த கட்டுப்பணமே கிட்டத்தட்ட $3,000 பே பண்ணுவீங்க. அந்த $3,000 நீங்கள் பே பண்ணும் பொழுது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்லும், என்ற டெப்ஸ் ஹையா இருந்தா. இதற்கான கிரேட் சொல்யூஷன், 1000க்கு மேற்பட்ட லேண்ட்லார்ட்ஸ் அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து இந்த ஹோம் இக்விட்டியை பெறுவதன் மூலம் இதான மிக இலகுவான தீர்வு மட்டுமன்றி பண ரீதியா உள ரீதியா பெரிய ஒரு ரிலீஃபா பெறுறாங்க. அப்படின்னு சொன்னால் 3000 கட்டுற இடத்துல 20% கட்டுற இடத்துல நீங்க ஒரு 8% தான் கட்டுவீங்க இந்த ஹோம் இக்விட்டி லோனுக்கு. ஒரு $890 உங்களோட வட்டி முதல் ரெண்டும் சேர்த்து பே பண்ணுவீங்க இந்த 100,000. இது பிரைவேட் மோர்கேஜ் கிடையாது, லெண்டர் ஃபீ கிடையாது, எந்த ஒரு ஃபீயும் இல்லை. அலையுங்கள் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் ரீஃபைனான்ஸ் செய்ய முடியும். உங்களோட செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், அல்லது பிரைவேட் மோர்கேஜ் இருக்கலாம், அல்லது பி சைட் இருக்கலாம், கடன் எல்லாம் சேர்த்து உங்களை அறியாமல் ஒரு பெரியோர் மாதாந்த கட்டுப்பணங்கள் செல்ற நேரத்தில் அதை 50% வரை குறைத்துக் கொள்வதற்கான வழி ரீஃபைனான்ஸ் செய்வது. உங்களோட மோர்கேஜ் புதிய வங்கிகளான பிஎம்ஓ, ஸ்கொஷியா, டிடி ஆகிய வங்கிகளை மாற்றலாம். ஆகவே உங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஆலோசனை வழங்கி அந்த மோர்கேஜில் நாங்கள் செய்து தருவோம். அலையுங்கள் மோர்கேஜ் 24 நிறுவனத்தை 416-821-4512. 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடிஏ பெரும்பாலத்திலேயே 1000க்கு மேற்பட்ட மோர்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாகவும், $75 மில்லியன் கடந்த இறையில் ஃபண்ட் பண்ண நிறுவனமாகவும் வந்து மோர்கேஜ் 24 நிறுவனம் வழங்குகின்றது. அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512. செகண்ட் மோர்கேஜ் அப்ரூவல் 24 hours அண்ட் ஃபண்டிங் 72 hours. 416-821-4512 என்ற இலக்கத்தை கலையுங்கள். மற்றும் உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜஸ் வந்து மிக குறுகிய கால பகுதியில் அப்ரூவல் பெற்று தருவோம். பிரதான வங்கிகள் up to $1 million up to $10 million மட்டுமான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜை வந்து நாங்கள் மிக இலவாக பிரதான வங்கிகள் பெற்று தருகிறோம். 416-821-4512 416-821-4512. இது மட்டுமின்றி உங்களுக்கான பிசினஸ் லோன் பிரதான வங்கியில் வந்து up to $100,000 மட்டும் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ஓவர் 700 மேலே இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி உங்களுடைய கம்பெனி 2 இயர்ஸ் இருந்தால் 416-821-4512. மோர்கேஜ் 24 நிறுவனத்தை அழைப்பதற்கு 416-821-4512. உங்களுக்கான கமர்ஷியல் பிசினஸ் லோன், மற்றது ரெசிடென்டல் மோர்கேஜ், கன்ஸ்ட்ரக்ஷன் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் இக்விட்டி, ஹோம் இக்விட்டி விசா என்று மோர்கேஜ் சம்பந்தமான எந்த பல சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். மோர்கேஜ் 24 நிறுவனம் 416-821-4512. 416-821-4512. நன்றி
1: சக்தி பகிர்ந்து கொண்டதுக்கு.

0: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சவுக்கு 49% ஆதரவு உள்ளதாக தொடர்பு மூலோபாய நிறுவனத்தின் புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. இன்னுமொரு வேட்பாளரான மாநகர சபை உறுப்பினர் பிராட் பிராட்ஃபோர்டுக்கு 40% ஆதரவு அவதானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஒலிவியா சவுக்கான ஆதரவு கடந்த மே மாதத்திலிருந்து குறைந்து வருவதுடன் பிராட் பிராட்ஃபோர்டுக்கான ஆதரவு அதிகரித்துள்ளதை தொடர்பு மூலோபாய நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களை முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதனை தடுக்கக்கோரி திமுக தாக்கல் செய்த வழக்கினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. முதலமைச்சர் விஜயை கரூர் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் என திமுக தரப்பு குறிப்பிட்டதை கண்டித்த நீதிபதிகள் எந்த இடத்திலும் விஜய் குற்றவாளி என குறிப்பிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியதுடன் கரூர் வழக்கை சரியாக படித்துவிட்டு வருமாறு விசனம் வெளியிட்டுள்ளனர். அதேவேளை முதலமைச்சரின் பேச்சுரிமையை தடை செய்ய திமுக முயற்சிக்கின்றதா எனவும் உச்சநீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. முதலமைச்சர் விஜய் இதுவரை நேரில் கரூர் செல்லாததை தொடர்ந்து விமர்சித்து வந்த திமுக தற்போது அவர் செல்வதை தடுப்பதற்கு எடுத்துள்ள முயற்சிகள் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சராக விஜய் இருக்கும்போதே அவர் கரூர் செல்வதை தடுக்க நினைக்கும் திமுக கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது விஜய்க்கு என்னவெல்லாம் நெருக்கடி கொடுத்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினால் சர்வதேச வலிந்து ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளது. ஆகஸ்ட் 30 ஜாழ்ப்பாணத்தில் இந்த மாநாடு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் தற்போதைய அரசு தந்திரோபாயமாக செயற்படுவதாக சாடியுள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சர்வதேச நீதியை வலியுறுத்தி இம்மாநாடு இடம்பெறும் என கூறியுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: Are you ready for it?
1: இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை.
2: கண்ணால் அட்டு திங்க ஆசையா.
1: 5 மணி முதல் 7 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்எல் 2 மணி நேரங்கள்.
2: கண்ணால் அட்டு திங்க ஆசையா.
1: கோஃபி டபுள் டபுள்.

0: 6:45 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோகேஷ் ரீஃபினான்ஸ் சொல்லிக்கிறீங்கன்னா மோகேஷ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது மீண்டும் இணைந்திருக்க எங்களோட சக்தி பகி, வணக்கம்.
2: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் நீங்கள் வந்து தொலைபேசியில் கதைக்கும் பொழுதே கூறுகின்றோம், அதை செய்ய முடியுமா முடியாதா, அதை செய்வதற்கு எவ்வளவு கோர்ஸ் பண்ணும் என்பதை மிக தெளிவாக கூறி, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக கடந்த வருடத்தில் மட்டும் $75 மில்லியன் மோர்கேஜையும் 1000க்கும் மேற்பட்ட மோர்கேஜையும் ஃபண்ட் பண்ண நிறுவனமாக மோர்கேஜ் 24 நிறுவனம் இருக்கின்றது. இன்றைய பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் உடைய கடன் சுமை, அதாவது கிரெடிட் கார்டு டெப்ஸோ அல்லது செகண்ட் மோர்கேஜோ அல்லது பிரைவேட்டோ என்னோ இதாக இருந்தாலும் 100,000 கிரெடிட் கார்டு டெப்ஸ் இருந்தால் $100,000 மட்டும் நீங்கள் பே பண்ணுவீங்க. இந்த $3,000 நீங்கள் பே பண்ணும் பொழுது உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைந்த செல்வதை அவதானிக்க முடியும். ஆனால் இதே 1 லட்சம் ரூபாய் நீங்க ஹோம் இக்விட்டி லோனாக பெறும்போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் பிரேக் பண்ணாலும் மாதாந்த கட்டுப்பணங்கள் கிட்டத்தட்ட just $800 மற்றும் கிரெடிட் டைம் ஹெல்த்தியாக வைத்திருக்க உதவும். பட் இது ஒரு பிரைவேட் மோர்கேஜ் கிடையாது, இதுல லெண்டர் ஃபீ கிடையாது, ரினியூவல் ஃபீ கிடையாது, ரினியூவலுக்கு லோய 821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைத்து என்னுடன் கலந்து ஆலோசிக்கலாம். இது மட்டுமின்றி உங்களுக்கான ரீஃபைனான்ஸ் பண்ணலாம், உங்களோட மோர்கேஜ் செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், இல்லை பிரைவேட் மோர்கேஜ் இருக்கலாம், அல்லது உங்களோட கிரெடிட் கார்டு டெப்ஸ், வெஹிக்கிள் லோன், எல்லாவற்றையும் உண்டாக்கி ஒரு புதிய வங்கியலான டிடி ஸ்கோஷியா பிஎம் ஆகிய பிரதான வங்கியில் உங்களோட மோர்கேஜை கொண்டு போகும்போது உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்கள் 50% வரை குறைக்க சாத்தியம் இருக்கின்றது. 416-821-4512 என்ற இலக்கத்துக்கள் நீங்கள் அழைக்கலாம். இது மட்டுமே உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜையும் நாங்கள் வந்து பிரதான வங்கிகளை பெற்று தருகிறோம். 416-821-4512 பட் உங்களுக்கான பிசினஸ் லோன் வந்து அப் டு 100,000 மட்டும், 2 இயர்ஸ்க்கு மேல பிசினஸ் இருந்து கிரெடிட் ஸ்கோர் 720 மேல இருந்தால் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைத்து பிரதான வங்கியில் உங்களோட பிசினஸ் லோனை பெற்றுக் கொள்ளலாம். பட் அது உங்களுக்கான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜ் வந்து நாங்கள் மிக குறைந்த 10% டவுன் பேமெண்ட்டையும் பெற்று தரக்கூடியதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அழையுங்கள். 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இது மட்டுமின்றி உங்களுக்கான பர்ச்சேஸுக்கான ப்ராப்பர்ட்டி, அதாவது நீங்கள் பில்டர் பர்ச்சேஸோ அல்லது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர், என்ன உங்களுக்கான பர்ச்சேஸுக்கான ப்ராப்பர்ட்டியை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கான மோர்கேஜ் வந்து நாங்கள் வந்து மிக இலவாக நாங்கள் பெற்று தருகிறோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512. எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருக்கலாம், அது ரெசிடென்ஷியல் மோர்கேஜாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மோர்கேஜ் இருக்கலாம், கமர்ஷியல் மோர்கேஜாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அது பிசினஸ் லோனாக இருக்கலாம், இல்லை பிசினஸ் நீங்கள் எக்யூப்மெண்ட் பண்ண போறீங்க என்றாலும் கூட மோர்கேஜ் 24 நிறுவனம் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடிஏ பெரும்பாகத்திலே 1000க்கும் மேற்பட்ட மோர்கேஜ் பூர்த்தி செய்த நிறுவனமாகவும், கடந்த வருடத்தில் மட்டுமே $75 மில்லியன் பூர்த்தி செய்த நிறுவனம் மோர்கேஜ் 24 நிறுவனம் இருக்கின்றது. என்னை அழைப்பதற்கு 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். நன்றி.
1: நன்றி சக்தி பாய், உங்களோடு இணைந்து கொண்டதுக்கு.
0: அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இந்த எஸ்டெஃபெமின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு நிபாஜினி மேடம் சஹானா விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4576-0651 conditions apply.
2: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
4: வெர்கோ வெட்ஸ் லோ குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 Birchmont Road, Unit 5A, Birchmont and Finchilum, Ganga Textiles and Fashion, 4371-213-3332.
5: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4166667770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4166667770.
6: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வல்மரிட் முருகன் தேர், மொன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி, 4164553514, 4164553514.
7: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 4163322989, 4163322989. Some conditions may apply.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டி மார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டி மார்ட், மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 4162663389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 9054283131. அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 9056677200.

0: இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லைங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் சரியாக 7 மணி. மாலை வணக்கம் சஹானா.
4: மாலை வணக்கம் நிபாஜினி. எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நலமா இருக்கிறேன்.
3: சரி, எப்படி இந்த சம்மர் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்குது?
4: பிரகாசமா போய்கொண்டிருக்கு.
3: ரொம்ப பிரகாசமா போயிட்டு இருக்குதோ?
4: தேவைப்பட்ட பிரகாசத்துக்கு மேல அதிகமா போய்
3: சூரிய பகவான் கரியன் உச்சகட்டத்தில் இருக்கிறது அளவுக்கு
4: சொன்னீங்க, இருங்கடா வாரன்ற மாதிரி இருக்கு.
3: சரி, அந்த அதே போல நீங்க வெளியே காலநிலையை பார்த்தோம்னா தற்போதைய காலநிலை எப்படி இருக்குன்னு ஒரு பார்த்துடலாம்.
4: ஆமாம், தற்போதைய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் கூட உடல்நிலை 30 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சூரியோளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நள்ளிரவில் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, 19 டிகிரி செல்சியஸாக குறைவடைந்து உடல்நிலை 20 டிகிரி செல்சியஸாக இருக்க போகிறது.
3: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் வாகன எரிபொருளின் விலை 3% அதிகரிக்க இருக்கின்றது. தொடர்ந்தும் நீங்களும் 2 மணித்தளங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நம்ம உரிவின் நிகழ்ச்சி இன்றும் வளமை போல அனைத்து அம்சங்களும் இன்றும் உங்களுக்காக வரப்போகிறது. istfm.co.in நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ் யூடியூபில் istfm 102.7.
4: அதேவேளையில் எங்களுடைய அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி istfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 2 மணி நேரமும் எப்பவும் போல இன்றைய நாளும் சுவாரஸ்யமான பல விடயங்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் முதல் மணித்தியாரத்தில் முதல் பாடலை எடுத்து நாங்களும் தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து நல்லதா நாலு விஷயம் சொல்லும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு முதன்மை 3 பகுதியில் இன்றைக்கு ஹாட்டா ட்ரெண்டிங்கா இருக்கிற 3 முக்கியமான செய்திகளை உங்களுடன் நாங்களும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
3: 2வது மணித்தியாரத்தில் வளமை போலவே இன்றும் நாங்கள் நேர்களை சந்திக்க போறோம். 8 மணிக்கு அள்ளிதந்த வானம் போட்டி நிகழ்ச்சியோடாக சந்திக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து செய்திகள் என்று சொல்லி அனைத்து அம்சங்களும். 2 மணித்தியாலங்களுக்கு நல்ல நல்ல பாடல்களும் உங்களுக்காக வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் பிஃபாவில் இருக்கின்ற போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் FM 102.7. இப்ப சற்று முன்பு முடிவடைந்த இந்த சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியா இடையிலான போட்டியில் 4 பெனால்டி கிக்ஸினூடாக சுவிட்சர்லாந்து 4 பெனால்டி கிக்ஸினூடாக இந்த போட்டியை வென்றிருக்கின்றது. எனவே வருகின்ற சனிக்கிழமை July 11 அர்ஜென்டினாவை எதிர்த்து விளையாடுவதற்கு, குவார்டர் ஃபைனல்ஸில் விளையாடுவதற்கு சுவிட்சர்லாந்து அணி தான் இப்பொழுது தயாராகி இருக்கிறது. எனவே இப்படி நாங்களும் அடிக்கடி இந்த பிஃபா உலகக்கண்ட போட்டி பற்றிய விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் நம்ம ஊர் ஈவினிங்.

0: எழுமணி 8 நிமிடம் எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த தமிழ் என்று சொல்லும் பொழுது அழகிய தமிழ் வார்த்தைகள் எத்தனையோ, இந்த பழைய தமிழ் சொற்கள் எல்லாம் மறைந்த சொற்களாக இருக்கின்றது, மறந்த சொற்களாகவும் இருக்கின்றன. அந்த அழகிய சொற்களை எடுத்து வரும் ஒரு இதாகத்தான் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதி இருக்கிறது. எனவே இன்றும் ஒரு அழகிய சொல்லை நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம்.
1: ஆமா, இன்றைய நாடும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த சொல் அலை. அலை என்றால் என்ன நினைப்பாதினி?
0: அலை என்றால் குகை, புற்று அல்லது பிசைதல், தயிர் பிசைதல் போன்ற பொருட்கள் அர்த்தங்கள் இருக்கின்றன.
1: ஆமா, இந்த சொல்லுக்கு சூழலுக்கு ஏற்ப மிக அழகான பொருட்கள் இருக்கின்றது. காட்டில் விலங்குகள் வாழும் குகை அல்லது புற்று அலை எனப்படும். ஆனால் அது தவிர்த்து இன்னும் ஒரு வார்த்தையை வந்து நாங்கள் இந்த வார்த்தையை வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அதாவது வந்து உணவை கைகளால் பிசைந்து உண்பதையும் அலைதல் என்பார்கள். நாங்கள் சில நேரம் சொல்லுவோம் தானே, அங்கே அலைஞ்சிட்டு வந்து கை வைக்காதீங்க,
0: அலையாம சாப்பிடுங்கன்னு எல்லாம் சொல்லுவோம். எனவே இப்படி இந்த அந்த அலைகிறது என்று நாங்கள் சொன்னதுக்கு இதுதான் உண்மையான அர்த்தமாக இருக்கிறது. எனவே இன்று நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தையில் எடுத்து வந்த அந்த சொல் அலை என்பதாகும்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம் லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060.

0: 5060. You are in good hands with Allstate.
1: Prisha Law Professional Corporation.
2: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 3076474780144.
0: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
4: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் FM 102.7.

0: 7:22 எஸ்டிஎஃப்எம் வானொலியில் நம்ம உரிவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் நல்லதா நாலு விஷயம் பற்றி தான் பேச போகிறோம். அதுவும் குறிப்பாக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சானா, இது வந்து நிறைய வீட்டில் நடக்கிற ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு என்ன சமைக்கிறது, இந்த வேலைக்கு என்ன சமைக்கிறது என்றதுலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு.
1: மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிட்டுதுன்னா சரி, இரவுக்கு என்ன சாப்பாடு அப்படின்ற ஒரு கேள்வி வரைக்க,
0: அது சமைக்கிறவங்களோ இல்லையோ அந்த சாப்பாடு பத்தி யோசிக்கிறவங்களுக்கு அந்த கேள்வி வந்துட்டே இருக்கு.
1: அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் தான் நாங்களும் இன்று நாள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது ஒரு வாரத்திற்கான சமையல் மெனுவை வந்து, அதாவது மீல் பிளானை வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்குரிய மளிகை பட்டியலை மட்டும் தயார் செய்யுங்கள்.
0: இன்று என்ன சமைப்பது என்று தினமும் யோசிப்பது ஒரு பெரிய மன அழுத்தத்தையும் நேர விரயத்தையும் கூட ஏற்படுத்தும். வார இறுதி நாளில் ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி அடுத்த வாரத்தின் 3 வேளைகளுக்குமான உணவு பட்டியலை நீங்க ஒரு டைரியிலோ இல்லாட்டி மொபைலிலோ குறிப்பில் எழுதிவிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்.
1: முக்கியமாக கடைக்கு செல்லும் போது தேவையற்ற பொருட்களை வாங்கி பணத்தை வந்து வீணாக்குறதை விட தேவையான அந்த பொருட்கள், அதாவது இந்த வாரத்துக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவும் மிச்சம், அதே வேளையில் உங்களுக்கு நேரமும் மிச்சம்.
0: அது நடக்குமா?
1: நடக்கணும்,
0: நடக்கணும். நாங்க நல்லதா நாலு விஷயத்துல சொல்லிருக்கோம். 7:22:23 நாங்கள் இந்த பொழுது மோகேஷ் 24 தரும் தகவல்களை கட்டறிய போகிறோம்.
2: ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு 100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார். ஆக பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பற்றி நீங்கள் மேலதி விவரங்கள் அல்லது அது பற்றிய இலவச ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை குறிப்பாக நீங்கள் ஒரு பிசினஸை ஆரம்பிக்கின்ற பொழுது ஆரம்பிக்கின்ற ஐடியா இருக்கின்ற பொழுது பிசினஸ் ஸ்டாண்டிங் லோனாக நீங்கள் $75,000 வரையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத் தருகின்றார். ஆகவே இந்த பிசினஸ் ஸ்டாண்டிங் லோன் மற்றும் பிசினஸ் கிரெடிட் லோன் பற்றி நீங்கள் மேலதி விவரங்களையும் இலவச ஆலோசனை அழைக்க ஆலோசனை பெற்றுக்கொள்ள அழைக்க முடியும். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கின்ற பொழுது விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதேவேளை நீங்கள் லைன் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்தி கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மூக்கச்சாக பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு ஒரு மிக குறைந்த வட்டி வீதத்திலே மூக்கச்சினையை பெற்று தருகின்றார். இதில் உங்களுக்கு மிக வசதியாக அனைத்துக்குமே நீங்கள் 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்று தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ள அழைக்கலாம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கஜி நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியே நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகள் கூட மேற்கொண்டு தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீங்க அழைக்கலாம். இதேபோல ஃபர்ஸ்ட் மோக்கேஜ் நீங்க பிரேக் பண்ணாமல் $500,000 வரை ஹோமி கிட் லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரெனுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் வீட்டுக்கான மோக்கேஜினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அது பி லெண்டர் சூடாக முதனை உங்களுக்கான ரினுவலை பெற்றுத் தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அலையுங்கள். 416-821-4512 ஊடாக நீங்க அழைக்கலாம். ஒன்று நினைவுபடுத்துகிறோம், 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்கள் பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி உங்களுடைய மோகேஷ் சம்பந்தமாக ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகி நீங்க நாடலாம். 416-821-4512 416-821-4512

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ.ஸ்டெஃபன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: துருக்கியில் இடம்பெற்று வரும் நேட்டோ நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்றுள்ள கனேடிய பிரதமர் மாக்கார்னி துருக்கி அதிபர் மற்றும் யுக்ரைனிய அதிபர் ஆகியோருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். துருக்கிக்கும் கனடாவுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் அறிவிப்பினை இருநாட்டு தலைவர்களும் வெளியிட்டுள்ளனர். அதேவேளை ரஷ்யாவுடனான போரில் தொடர்ந்தும் கனடா யுக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் வழிமுறைகள் தொடர்பில் யுக்ரைனிய அதிபருடன் பிரதமர் கலந்துரையாடியுள்ளார். இலங்கையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பில் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் தடுக்க தவறியதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பில் பிரத்யேக புலனாய்வு தகவல்கள் எவையும் கிடைக்கவில்லை என சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பொதுவான புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாலேயே பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகள் மற்றும் பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மீது மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கில் இடம்பெற்றதா என அரசாங்கம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தை தோற்கடிக்கும் முயற்சிகளில் ஈடுபடும் நபர்கள் சார்ந்த குழுவொன்று நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்துடன் தொடர்புபட்டுள்ளதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். விரிவான விசாரணைகளின் பின்னர் உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அமைச்சரவையில் இணைந்தமை மூலம் தாவேக கூட்டணியில் இணைந்துவிட்டதாக அர்த்தமில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்த நிலையில் வார்த்தைகளில் விளையாடுவதை அவர் தவிர்க்க வேண்டுமென மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஆட்சிக்கு ஆதரவு தந்து உள்ளே வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேக கூட்டணியின் அங்கம்தான் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவ் உடனும் 10-year வாரண்டி உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4370700.
3: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லனும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
0: இன்றும் இசையுடன் East FM உங்களுடன். 102.7.

0: 7:45 ஈஸ்டவம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஷ் ஸ்ரீ ஃபினான்ஸ் விளக்கினீங்கன்னா மோகேஷ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பகத்திலே 3 அலுவலகங்களோடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அவங்களுடைய பேசிக் இன்வெஸ்டர் வைத்துக் கொண்டே வித்தின் காப்பனவரில் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் என்னென்ன வட்டி வைத்தல உள்ள மோகேஷ் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை தெரிவிக்கிறார் மோகேஷ் 24 சக்தி பகி. குறிப்பாக நீங்கள் ஒரு செகண்ட் மோகேஜினை ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரெசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்று தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைனை கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. இதுவரை நீங்கள் ஒரு லைன் கிரெடிட் கார்டு, லோன், கிரெடிட் கார்டு படி மேனிய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகேச்சாக பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோகேச்சினை பெற்று 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்று தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அதேபோல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேச்சினை நீங்கள் ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. இதேபோல நீங்கள் குறிப்பாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகேச்சை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை ஹோமி கிட் லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரெனுவல் ஃபீ இல்லாமலும் பெற்று தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் உங்களுக்கு மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். உங்கள் வீட்டுக்கான மோகேச்சினை நீங்கள் பிரதான வங்கியில் ரெனுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை வீல் என்ற சூடாகவும் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை குறிப்பாக உங்கள் மோக்க சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக ஒரு தேவைகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் நாடலாம் சக்தி பகியை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பகத்திலே 3 இடங்களில் தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக மிஸ்ஸிசாகா காலேஜ் கேவன் மோலுக்கு முன்பாக டொரண்டோவில் ஜங்கன் ஷெப்பர்டிலும் மிஸ் காப்ரோவில் மாக்கமின் மில்ல சந்திப்பு கலைகள் அமைந்திருக்கிறது மோகேஷ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி இறக்கம் 416-821-4512 416-821-4512.
0: எழுமணி 7:47 இஸ்தஃபம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரிவின் நிகழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பொழுதில் நாங்களும் முதன்மை 3 பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். முதன்மை 3 உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்கள், ட்ரெண்டிங் நியூஸ் அதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கப் போகிறது.
2: ஆமாம், அந்த வகையில் கனடாவின் 12 புதிய நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கும் பல பில்லியன் டாலர் திட்டத்தின் தென்கொரியாவின் ஹான்வா ஓஷ் நிறுவனத்தை விட ஜெர்மனியின் TKMS நிறுவனம் முன்னுரிமை பெற்றுள்ளதாம்.
0: ஆர்டிக் பகுதியில் செயல்படும் திறன், நேட்டோ நாடுகளுடன் இணக்கமான தொழில்நுட்பம் மற்றும் விரைவான விநியோக உறுதிமொழி ஆகியவை இதற்கு காரணமாக கூறப்படுகின்றன.
2: இந்த திட்டம் ஜெர்மனி, கனடா, நோர்வே நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு மற்றும் நேட்டோ ஒத்துழைப்பு பலப்படுத்தும் என ஜெர்மன் அதிபர் தெரிவித்திருக்கிறார். எனினும் இறுதி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னும் நிறைவடையவில்லை.
0: இன்னொரு விஷயமாக, நேட்டோ உச்சி மாநாட்டில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், கிரீன்லாந்து டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் அல்ல, அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறாராம்.
2: ஆமாம், இதற்கு பதிலளித்த டென்மார்க் பிரதமர், கிரீன்லாந்தின் இறையாண்மை மதிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த தீவு விற்பனைக்கானது அல்ல என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் நேட்டோ கூட்டணி நாடுகளுக்கிடையே மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா.
0: சும்மா இருக்க முடியாட்டி தான் பிரச்சனை,
2: ஏதாவது ஒன்று டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கு.
0: அதே மாதிரி இந்த ஹோமஸ் நீரிணையிலும் கூட இன்னுமே இதுக்கு ஒரு முடிவில்லையா என்ற மாதிரி 3 வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்கா ஈரானின் ஏவுகணை தளங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள், கண்காணிப்பு மையங்கள் மற்றும் ட்ரோன் ஏவு தளங்கள் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கின்றதாம்.
2: ஆமாம், கப்பல் தாக்குதலுக்கு ஈரானே பொறுப்பு என்றும் அது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய செயல் என்றும் அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவே ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக ஈரான் பதிலளித்துள்ளது.
0: இதனால் பாத்தீங்கன்னா ஹோமஸ் நீரிணையில் பாதுகாப்பு பதற்றம் அதிகரித்துள்ளதுடன் சர்வதேச எண்ணெய் விலையும் உயர்ந்திருக்கிறதாம். இந்த ஒப்பந்தம் என்னத்துக்கு போட்டாங்கன்னு விளங்குது இல்ல, அதை மீறுறத மாறி மாறி மீறி மாறி மாறி பழியையும்
2: இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது முதன்மை 3. தொடர்ந்து மீண்டும் தமிழுடன்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.